Macarena.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, Nano US la kuda. Adhe FM.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
4: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட
7: மறந்துட்டேன்.
4: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
4: அப்படிலாம் இல்ல.
6: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
4: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
6: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
4: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
6: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார வர?
2: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
3: Damn it.
4: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வ. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு நாளினுடைய காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். அவ்வப்போது நம்முடைய வீட்டை தூய்மைப்படுத்துகின்ற வழக்கம் நம்மிலே சிலருக்கு உண்டு. இங்கிருக்கின்ற பொருளை அங்கு மாற்றி வைத்தால் அழகாக இருக்கும் என்று யோசிப்போம். இந்த அறையில் இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு அறைக்கு கொண்டு போய் மாற்றி வைப்போம். இது நாம் இருக்கும் இடத்தை அழகாக்கிக் கொள்வதற்காகவும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காகவும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி. இதையே நாம் எதிர் வீட்டில் போய் செய்ய முடியுமா? இந்த பொருள் இங்கு இருக்க வேண்டும், அல்லது இந்த பொருள் இங்கே இருக்கக்கூடாது, இந்த அறையிலே இந்தந்த பொருள்கள் தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம் வீட்டிலே நாம் முடிவு செய்யலாம். அதற்கான உரிமை நமக்கு உண்டு. ஆனால் எதிர் வீட்டிலே, பக்கத்து வீட்டிலே அப்படி பொருட்களை மாற்றி வைப்பதற்கோ, எது எது எங்கே எங்கே இருக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதற்கோ நமக்கு உரிமை இல்லை. இதில் இருக்கின்ற நியாயம் நமக்கு புரிகிறது தான். இருந்தாலும் இதைத்தான் நாம் வாழ்க்கையிலே நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற மனிதர்கள் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கவே கூடாது என்றெல்லாம் கருத்து சொல்கிறோம். அதை அவர்கள் கேட்காத போது அவர்களை கடிந்து கொள்கிறோம். உண்மையில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திப்பது நம்முடைய எல்லைக்குட்பட்ட விஷயம் அல்ல. ஒருவேளை அவர்கள் தவறு செய்தால் அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய அக்கறையை அவர்களுக்கு உணர்த்துகின்ற வண்ணம் மிக நாசூக்காக, மிக பக்குவமாக அவர்கள் செய்யக்கூடிய தவறை அவர்களுக்கு குறிப்பால் உணர்த்தி காட்டலாம். மாறாக அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது எல்லை மீறுகின்ற செயல்தான். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அப்படி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்தவில்லையா என்று கேட்டால் அங்கே ஒரு விஷயத்தை நாம் சுலபமாக மறந்து விடுகிறோம். அவர்கள் முதலில் தங்களை திருத்தி கொண்டார்கள், அதன்படி மிக ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டினார்கள். ஆகவே அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்று மக்கள் நம்பினார்கள். ஆனால் இங்கே நிறைய பேர் மற்றவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டுகிறார்களே தவிர தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி அவர்கள் கொஞ்சமும் சிந்திப்பதில்லை. ஆகவே முதலில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சரி செய்வோம். அப்படி ஒரு முறை செய்வதல்ல, வாழ்க்கை முழுக்க அதை அப்படியே நிலையாக கடைபிடிப்பதற்கு நம்மாலே ஆன முயற்சிகளை மேற்கொள்வோம். அதை செய்தாலே எங்கு தவறு இருந்தாலும், எங்கு பிரச்சனை இருந்தாலும் அதை திருத்துவதற்கான ஒரு தகுதி தானாக நமக்கு வந்து அமையும். எங்களை திருத்துங்கள் என்று சொல்லி அந்த பிரச்சனையே கூட வந்து நம்மிடத்திலே நிற்கும். அதுவரை நம் மீது நாம் கவனம் செலுத்தி நம்மை சரி செய்து கொள்வதற்கு முதலிலே தீவிரமாக முயற்சிக்க வேண்டும். இந்த தெளிவு நம் சிந்தனையிலே, செயலிலே ஆழமாக ஊன்றி வெளிப்படுகிற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: டேய், அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: செழித்தையும் தமிழி ஒளியே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. சில நேரங்களிலே நம்மை பற்றி நாம் நினைக்கும் போது, இந்த பிரம்மாண்டமான உலகத்திலே நாம் ஒரு சின்னஞ்சிறிய உயிர் என்று நம்மை பற்றி மிக எளிமையாக நமக்கு நினைக்க தோன்றும். டாக்டர் சிஎஸ் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், இந்த பெரும் உலகத்திலே நீ ஒரு சாதாரண உயிர் என்பது உண்மைதான். ஆனால் நீ வாழுகின்ற விதத்தினாலே யாரோ ஒருவருக்கு நீதான் உலகம் என்கிற நிலையை உன்னால் உருவாக்க முடியும் என்கிறார். இந்த பெரிய உலகத்திலே நான் ஒரு சின்னஞ்சிறிய உயிர் என்று சொல்வதை அவருக்கு நான் தான் உலகம் என்று சொல்லுகின்ற நிலையோடு ஒப்பிட்டு பாருங்கள், எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? பெற்றவர்களுக்கு பிள்ளையாய், அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராய், பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணையாய், உதவுகின்ற நல்ல உள்ளமாய், தோள் கொடுத்து நிற்கின்ற உடன்பிறப்புகளாய், உறவுகள் அனைத்தையும் விஞ்சி நிற்கின்ற ஒரு நல்ல தோழமையாய், நல் வழிகாட்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த தலைவனாய், ஆசானாய், பெருமை தேடி தருகின்ற ஒரு நல்ல மாணவனாய், ஊழியனாய், இப்படி நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக நாம் நிறைத்தாலே போதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக கண்டிப்பாக நம்மாலே உயர முடியும். அப்படி முக்கியத்துவம் பெறுகின்ற அளவிற்கு அதுபோல பலரினுடைய அன்பை பெறுவதற்குண்டான தகுதியை அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மாலே வளர்த்து கொள்ளவும் முடியும். என் பிள்ளைதான் என்னுடைய உலகம் என்று நம்முடைய தாய் தந்தை சொல்லும் விதத்திலே, என் தாய் தான் என்னுடைய தந்தை தான் என் உலகம் என்று நம்முடைய பிள்ளைகள் சொல்லும் விதத்திலே, நம்முடைய வாழ்க்கை துணை நம்மையே உலகம் என்று நம்பி இருக்கின்ற விதத்திலே, நம்முடைய சகோதரர்களுக்கு அல்லது சகோதரிகளுக்கு நாம் தான் உலகம் என்று அவர்கள் நினைக்கின்ற வகையிலே, நம்முடைய தோழமைக்கு நாம் தான் உலகம் என்றவர்கள் மகிழ்ந்திருக்கின்ற வகையிலே, இப்படி எல்லா விதங்களிலும் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லோருக்கும் அன்பை பகிர்வதினாலே, உரிய நேரத்திலே உடன் நின்று உதவுவதினாலே, எப்போதுமே அவர்களை ஆற்றுப்படுத்தி நல்வழிப்படுத்துவதினாலே அத்தனை பேருக்குமான உலகமாய் நம்மால் இருக்க முடியும். அப்படி வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் இருக்கின்ற உயர்ந்த விஷயங்கள் அனைத்தையும் கடந்து உயர்ந்து நிற்கின்ற ஒரு விஸ்வரூபத்தை அது நம்முடைய கண்களிலே கொண்டு வந்து காட்சிப்படுத்தும். அப்படி நாம் இறைவன் எங்கும் நிறைந்திருப்பது போல எல்லோருடைய வாழ்க்கையிலும் முக்கியத்துவம் பெற்று நிற்கின்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமேயானால் அதைவிட பெருமை என்ன இருக்க முடியும்? கேட்பதற்கும் சிந்தித்து பார்ப்பதற்கும் பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அதை செய்வதற்கு நாம் பெரிதாக ஒன்றும் எனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோர் மீதும் பாகுபாடு இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை செலுத்தினாலே போதும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட் ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: தாண்டி
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. மே மாதம் 20ஆம் தேதியான இதே நாள்ல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். 1891 தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் நகரும் காட்சிகளை பதிவு செய்து அதை ஒளிபரப்பவும் கூடிய கைனட்டோஸ்கோப் என்கிற ஒரு கருவியை கண்டறிகிறார். அந்த கருவி நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் விமன்ஸ் கிளப் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பின் முன்னால் முதன் முதலாக காட்சிப்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். இன்றைக்கு நகரும் காட்சிகளை பதிவு செய்யக்கூடிய வீடியோ கருவிகள் பல புரட்சிகரமான தொழில்நுட்பங்களோடு பெரிதும் வளர்ந்து இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் துவக்க புள்ளியாக விளங்கக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய கைனட்டோஸ்கோப் முதன் முதலாக மனிதர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டு பெரும் ஆச்சரியத்தை உண்டாக்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1873 லிவி ஸ்ட்ராஸ் மற்றும் ஜேக்கப் டேவிஸ் ஆகிய இருவர் இன்றைக்கு உலகம் பெரிதும் விரும்பி அணியக்கூடிய ஜீன்ஸ், அதுவும் நீல வண்ணத்திலே அமைந்திருக்கக்கூடிய பாரம்பரியமான ஜீன்ஸ் ஆடை, செப்பினால் செய்யப்பட்ட ரிவிட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பொருத்தக்கூடிய பொத்தான் கருவி இவற்றோடு தயாரிக்கப்பட்டு முதன் முதலாக அதற்கான காப்புரிமை பெறப்பட்ட தினம் இன்றைய தினம். உண்மையில் அது ஒர்க் பேண்ட் என்று அழைக்கப்பட்டது. கடினமான வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய ஆடை அடிக்கடி கிழிந்துவிடும், பழுதடைந்துவிடும். வறிய நிலையிலே இருக்கக்கூடிய அவர்கள் அடிக்கடி புது ஆடைகளை வாங்க முடியாது. ஆகவே அப்படி கடினமாக உழைத்து பணி செய்யக்கூடியவர்களுக்காக வென்றே மிக கடினமான துணியிலே டெனிம் என்று அழைக்கப்படுகின்ற துணி வகை, அதிலே தயாரிக்கப்பட்ட பேண்ட் கால் சட்டை தான் ஜீன்ஸ் பேண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆடை. அது நீண்ட நாளைக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காகவே அதிலே செப்பினாலே செய்யப்பட்ட உறுதியான பொத்தான்கள் பொருத்தப்பட்டன. 1930களிலே அமெரிக்காவில் இருந்த அத்தனை ஊழியர்களுமே இதை ஒரு சீருடையை போல அணிந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியை இது உண்டாக்கியது. இன்றளவிலும் கூட சிறிய குழந்தைகள் தொடங்கி நவநாகரிக இளைஞர்கள் வயதான பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி அணியக்கூடிய ஒரு ஆடையாக இது அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆடை புரட்சியினுடைய துவக்கம் நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். அதே போல 1990 வானியல் ஆராய்ச்சியை இன்னும் துல்லியமாக செய்ய வேண்டும் என்பதற்காக டிஸ்கவரி விண்கலத்தின் மூலமாக விண்வெளியிலே நிறுவப்பட்ட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்கின்ற ஒரு வானியல் நுண்ணோக்கி HD 96755 என்று அழைக்கப்பட்ட பைனரி ஸ்டார்ஸ் இரட்டை நட்சத்திரங்களை முதன் முதலாக அது படம் பிடித்து பூமிக்கு அனுப்பியது. ஹப்பிள் தொலைநோக்கியின் மூலமாக வானவெளியிலே இருந்தபடி படம் பிடிக்கப்பட்டு முதலாவதாக அனுப்பப்பட்ட புகைப்படம் இது. வானியல் ஆராய்ச்சியிலே இந்த நிகழ்வு ஒரு மிகச்சிறந்த துவக்கமாக அமைந்தது. இப்படி பல ஆரம்பங்கள் நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். அந்த வரலாறு சற்று மாறாத விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான துவக்கங்களை இந்த தினம் வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணுலடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050 252 8940.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நல்ல ஒன்றை பெறுவதற்கு தீய ஒன்றை இழப்பது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். அப்படி நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய தீமையை இழந்தால்தான் அந்த இடத்திலே நன்மை வந்து நிறையும் எனும் போது, அது குணாதிசயமாக இருக்கலாம், பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தீயதை நாம் விட்டொழித்தால் அங்கே வந்து நன்மை நிறையும். இதன் அடிப்படையிலே திரு ராக்வெல்லர் அவர்களினுடைய புகழ்மிக்க வாக்கியம் ஒன்று இருக்கிறது. நல்லது கிடைக்கும் என்றால் அதற்காக நீங்கள் தீயதை கைவிடுவது சிறந்த ஒரு உபாயமாக இருக்குமோ, அதுபோலத்தான் மிகச்சிறந்த ஒன்று கிடைக்கும் என்றால் அதற்காக உங்களிடத்திலே இருக்கின்ற நல்லதை நீங்கள் விடுவதும் கூட ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை தான் என்கிறார் ராக்வெல்லர் அவர்கள். சிறந்தது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக நல்லதை இழக்க தயாராயிருங்கள். தீயதை காட்டிலும் நல்லது நமக்கு பயன் தரக்கூடியது, அதுபோலத்தான் நல்லதை காட்டிலும் சிறந்த ஒன்று நமக்கு பயன் தரும். ஆங்கிலத்திலே குட், கிரேட், இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான் நல்லது, சிறந்தது. இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போது நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே சௌகரியமாக இந்த வாழ்க்கையே வாழ்ந்துவிட்டு போவோம் என்று நீங்கள் நினைக்கும் போது இந்த நிலையிலேயே உங்கள் வாழ்க்கை தேங்கிவிடும். சிறந்த ஒன்றை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இப்போது இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து வெளிவந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாக மெனக்கெட வேண்டியிருக்கும். இதை கெடுத்துக் கொள்வதல்ல, இதைவிட இன்னும் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுகமான நிலையிலிருந்து கொஞ்சம் உழைப்பை கூடுதலாக்குவது, கொஞ்சம் மெனக்கெடுதலை அதிகப்படுத்துவது, கொஞ்சம் தீவிரமாக சிந்திப்பது, சில சவால்களை துணிந்து நின்று எதிர்கொள்வது, இப்படி செய்யும் போது இப்போது இருக்கின்ற நல்லது சிறந்ததாக உருமாறும். இதன் அடிப்படையில் தான் ராக்வெல்லர் அவர்கள் சொல்கிறார்கள், சிறந்தது கிடைக்க வேண்டும் என்றால் நல்லதை கைவிட தயாராக இருங்கள். அந்த வகையிலே இன்று நம்மிடத்திலே தீயது இருந்தால் அதை கைவிட்டு நல்லதை வரவேற்போம், நல்லதே இருந்தால் அதையும் கடந்து சிறந்ததை நோக்கி நாம் முயற்சி செய்வோம். அப்போதுதான் வாழ்க்கை அடுத்தடுத்த ஆனந்தமான நிலைகளை நோக்கி முன்னேறும். அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றிலிருந்து சாத்தியப்பட துவங்கட்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: குட் மார்னிங், குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:08 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அதுக்குள்ள புதன்கிழமை ஆகிவிட்டது. வென்ஸ்டே, May 20th. அவ்வளோதான், தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. பல பேருக்கு ஃப்ரைடேலேருந்தே ஹாலிடே ஆரம்பிக்கும், இன்னும் சில பேருக்கு வந்து ஃப்ரைடே அதுக்கப்புறம் மண்டே முடிச்சதுக்கு அப்புறம் தான். அதனால ஹாலிடேஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், தோ கை கட்டுற தூரத்தில் தான் இருக்கு ஈதல்ல தான் ஹாலிடேஸ். அண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஐ ஹோப் வாட் எவர் இட் இஸ் ஜாலியாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க நம்புறேன். வெதர் இஸ் ஸ்டில் ஃபேவரபிள் இல்லை இப்போது காலை நேரங்களில் நம்ம பார்க்கும்பொழுது. இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டில் நைஸ் அண்ட் பிளசன்ட், பயங்கர பிளசண்ட்டாக இருக்குது அண்ட் ப்ரீஸியாக இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் டஸ்ட்டோடு சேர்ந்து காற்று வீசுங்கிற மாதிரியும் நமக்கு நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியரலஜி சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு ட்ரான்சிஷன் பீரியடாக இருக்கிறதுனால இதோ இப்போ ஒரு ரவுண்ட் எல்லாருக்கும் இங்கே இந்த ஃப்ளூ அண்ட் காஃப் எல்லாம் வந்துட்டு போச்சுன்னா அதோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன். அண்ட் அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா? பிகாஸ் வெளியில் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்கும், உள்ளே வந்து எக்ஸ்ட்ரீம் சில்னஸாக இருக்கும். அண்ட் ஹாலிடேஸுங்கும்பொழுது இஷ்டத்துக்கு கண்ணா பின்னா நம்ம வந்து சாப்பிடுவோம் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் வாட் எவர் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் மேலேயும் வந்து கவனம் இருக்கட்டும் சரியா? ஸோ ஜஸ்ட் ஹாவ் ஃபன், என்ஜாய். அவ்வளோதான், இன்னும் ரெண்டு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்குது. நான் நிறைய பேர் வந்து மண்டேயெல்லாம் ஹாலிடேலாம் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறாங்க. நானும் ஊருக்கு போகிறேன், நேற்றுக்கே நான் சொல்லிட்டேன் இல்லை. ஸோ கோயம்புத்தூர் போகிறேன், அதுக்கு ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். பார்ப்போம். அண்ட் ஊர்லனால் என்ன, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாங்க. பட் அதோட சேர்ந்து கொஞ்சம் மழையும் பெய்யறதுனால, அந்த கோடை மழை பெய்யறதுனால அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஐ ஜஸ்ட் காண்ட் வெயிட் டு கோ டு மை ஊர் சில்லென்ற கோயம்புத்தூருக்கு போகணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அதை நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களாம் சரியா? அண்ட் இன்றைக்கி ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பித்து 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து லீகல் ஆர்லாம் எதுவும் இருக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் பாட்டு அப்டேட்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் டிராஃபிக் எப்படி இருக்குது, ஆரம்பிச்சாச்சா டிராஃபிக் எல்லாம் ஆல்ரெடி? எங்கேயாவது டிராஃபிக் அதிகமாக இருந்ததுன்னா டூ லெட் மீ நோ, 800-8940 கால் பண்ணி சொல்லலாம். இல்லைனா ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் அனுப்பலாம். இல்லைனாலும் எங்கேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், எந்த உலகத்தினுடைய எந்த மூலையிலிருந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். KIRTHANA, ஸ்பெல்லிங் முக்கியம் பிகிலு சரியா? KEENU டைப் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வராது. ஸோ கரெக்டாக என்னோட ப்ரொஃபைல் தேடி கண்டுபிடிச்சு இன்பாக்ஸ் பாருங்க. ஓகே, நவ் டு பிகின் வித் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ராஜாராணி படத்துலேருந்து சில்லன ஒரு மழை தொழி அண்ட் சச்சின்லேருந்து கண்மூடி திறக்கும்போது ஊஃப், ரெண்டுமே வந்து பியூட்டிஃபுல் ப்ரீஸி சாங்ஸ் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். கேளுங்க. குட் மார்னிங்.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் சில விஷயங்களை வந்து தள்ளி போட முடியாது, அது நம்ம கிட்ட வரதை தடுக்க முடியாது. அப்படிதான் வந்து சம்மரும் இல்லையா? சம்மர் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர் அண்ட் சம்மர் ஒஃபிஷியலி ஆரம்பிக்கல அப்படின்னாலும் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறத நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதையொட்டி நம்ம பார்த்தோம்னா இந்த விண்டர்ல ஓபன் பண்ண சில அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க லாஸ்ட் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வி ஆல் நோ, குளோபல் வில்லேஜ் May 31st க்ளோஸ் பண்ண போறாங்க ஃபார் திஸ் சீசன். அதோடையே சேர்த்து இப்ப நம்ம பார்த்தோம்னா துபாய் மிரக்கல் கார்டனும் அவங்களோட சீசன் ஃபினாலே டேட் அறிவிச்சாச்சு. நம்ம மிரக்கல் கார்டன் இந்த அன்சர்டனிட்டி டைம்ல அல்லல பட்டுச்ச, ஞாபகம் இருக்கா? ஃப்ரீ என்ட்ரி சொன்னாலும் சொன்னாங்க, எத்தனை பேர் குவிஞ்சாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் விண்டர் அட்ராக்ஷன்ஸ் சொல்லணும்னா இந்த மிரக்கல் கார்டன் சொல்லலாம். டூரிஸ்ட் ஆகட்டும், ரெசிடென்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரும் ஜாலியாக வந்து சந்தோஷமா பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் இது. அண்ட் மிரக்கல் கார்டனோட இந்த சீசனுடைய லாஸ்ட் டே இஸ் கோயிங் டு பி May 31st. ஸோ May 31st ஈத் ஹாலிடேஸ்ல போய் மிரக்கல் கார்டன்லாம் போய் பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க, போட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: 7:24 ஆகுது. யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்கன்னு பார்ப்போமா. மோமெட் சாதி, குட் மார்னிங், ஐ எம் லிஸ்னிங் ஃப்ரம் துபாய், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ, விஷிங் யூ த சேம். ஷாவல் ஹமீத் சொல்லியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, காலை வணக்கம். ஷாஜஹான், உங்களுக்கும் குட் மார்னிங். குமார் ஃப்ரம் ஜப்பான், நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். ஆல்வன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, எவ்ரி சன்ரைஸ் அண்ட் ஷார்ஜா இஸ் ரிமைண்டர் தட் ட்ரீம்ஸ் டோன்ட் ஒர்க் அன்லெஸ் யூ டூ. No matter how hard yesterday was, today gives you one more chance to move forward stronger, smarter and closer to success. அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் கோட் அனுப்பியிருக்காரு. மச் நீடட் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். சந்தோஷ், உங்களுக்கும் குட் மார்னிங். தேவா, இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். முகமது இஸ்லாம், குட் மார்னிங். ஃப்ரம் நுவேமியா அஜ்மான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அருண்குமார், உங்களுக்கும் காலை வணக்கம், ட்ரிச்சியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. சையத் முகமது, கீர்த்தனா குட் மார்னிங், ஷார்ஜா துபாய் E311 நல்ல டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிராபிக் இல்லைன்னா தானே அதிசயம் இல்லையா? டிராபிக் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ராகுல் பாஷம் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்ட்டு. வேர் யார், ஹாஜா மைதீன், குட் மார்னிங், பியூட்டிஃபுல் டே டு யூனு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஷாங்க்ஸ், குட் மார்னிங் கீர்த்தனா, ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ராஜேஷ், குட் மார்னிங், நான் நலம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆர்முகம், உங்களுக்கும் குட் மார்னிங். கரீம், குட் மார்னிங் டு யூ டூ. சதீஷ் டிவிஆர், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். கோகுல் ராமச்சந்திரன், உங்களுக்கும் காலை வணக்கம். எனிவே, ஹாவ் அன் அமேசிங் டே. டிராஃபிக் சீன் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் சொல்லியிருக்கீங்க 311 இருக்கேன். அஃப்கோர்ஸ் தெரிஞ்சது தான், நான் இன்னும் மேப்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கல, பொறுமையாக பார்க்குறேன். நீங்களும் வந்து பொறுமையாக டிரைவ் பண்ணுங்க. அப் நெக்ஸ்ட் நான் மகாநல்ல இருந்து இறகை போலே, அப்புறம் 90s நாட் அவுட்ல ஜென்டில்மேன்ல இருந்து ஒரு பாட்டு, அண்ட் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வந்து பேட்ட படத்துல இருந்து உங்களுக்காக பிளே பண்ண போறேன். மூணு பாட்டும் பியூட்டிஃபுல் சாங்ஸ் கேளுங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்து பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: brought to you by Basha by Biryani. ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லிமா?
3: உடம்புக்கு
4: தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், சரியான டயட்ரி ஃபேட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months zero VAT ல உங்க brand new Jetor SUV க்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: ஓகே, டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக் ஹஹாஹா. ஆஸ் யூஷுவல் 311 நல்ல டிராஃபிக் இருக்கிறது தெரியுது, கன்ஜெஷன் அதிகமாக இருக்கு. பட் ஐ திங்க் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கிராஷ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ள ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. இங்கே 311 எப்படி நேரம் வந்து கிராஷ் இல்லாத டிராஃபிக்காக இருக்கும் சொல்லுங்க. கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 5th அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் எக்ஸ்ட்ரீம் கன்ஜெஷன் இருக்குது. 311 மல்டிபிள் கிராஷஸ் இருக்கோ இந்த பக்கம் பார்த்தோன்னா, இந்த ஜாஹியாவுக்கு முன்னாடி, ஜாஹியா தாண்டி, அதுக்கப்புறம் இன்சைட் ஷார்ஜா நம்ம பார்த்தோன்னா ஒரு சில இடங்களில் லைக் இன்டர்னல் ரோட்ஸ்லாம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. ஹாலித் பின் சுல்தான் அல் கசிமி புலவார்டு அங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் E11 டிராஃபிக், அதுக்கப்புறம் வேற எங்கே நம்ம ராசல்கூர் ரோடில் டிராஃபிக், அல்கேரில் டிராஃபிக், அல்கேரில் கிராஷஸ், ஆஹா எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் பொறுமையாக சேஃபாக டிரைவ் பண்ணிட்டு வாங்க.
0: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holdings.
1: ஜார்ஜ் ஃப்ரம் துபாய் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அமேசிங் டு ஹியர் யூ எவ்ரி மார்னிங் ஆன் மை வே டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச், குட் மார்னிங் உங்களுக்கும். அண்ட் வேற யார் யா ராமன் முத்துகிருஷ்ணன், சாங் சூப்பராக இருக்கு அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் வேற என்ன, அடுத்ததாக உங்களுக்காக மனஸ்தோட்டமிட்டு பாட்டெலாம் நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இல்லை, இன்னைக்கு வெதர் கொஞ்சம் டஸ்டியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபோகாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் சன்ரைஸ் வந்து யாரெல்லாம் கவனிச்சிங்க? ஏன்னா பொதுவாக என்னோட வீட்டிலேருந்து நான் கண்ணை முழிச்ச உடனே எனக்கு சன்ரைஸ் தான் தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி சன்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ஒரு மாதிரி கலங்கலாக இருந்தது. யூஸ்வலி பிரைட்டாக ஆரஞ்சாக ரெட்டிஷாக இருக்கக்கூடிய சூரிய உதயம் இன்னைக்கு அப்படி இருக்கலை, பயங்கர டஸ்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜியும் வந்து இன்னைக்கு ஃபோகாஸ் பண்ணியிருக்கிறது. என்னன்னா டஸ்டி கண்டிஷன்ஸ் இருக்க போகுது. 40 km/h ஸ்பீடில் வந்து காத்தடிக்க போகுது. கடலும் வந்து கொஞ்சம் சீற்றத்தோடு காணப்படும். அண்ட் த்ரூ அவுட் திஸ் வீக் இந்த கைண்ட் ஆஃப் வெதர் வந்து கண்டினியூ ஆக போகுது. அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் அப் டு 45 degrees Celsius வரைக்கும் போக போதும் போடு. ஓ மை காட். ஸோ மதிய நேரங்களில் இவங்க சொல்லியிருக்கிறது 45, கண்டிப்பாக அதை விட ஒரு 1-2 degrees ஜாஸ்தியாக நம்ம பார்க்கறதுக்கோ இல்லை ஃபீல் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் சம்மர் வந்தாச்சு, இதோ இவ்வளோ கிட்ட வந்தாச்சு சம்மர், அதனால் பார்த்துக்கோங்க. சரியா? சரி, யாருக்கு என்ன பாட்டு வேணும் மனசு திட்டமிட்டல அப்படிங்கிறத இப்போ நீங்கள் எங்கிட்ட 800-8940 கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். ஹலோ ஹலோ வணக்கம், குட் மார்னிங்.
2: வணக்கம் கிருஷ்ணா,
1: நல்லா இருக்கேங்க. யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ஹர்ஷத் பேசுறேன்.
1: ஹர்ஷத், எங்க இருந்து?
2: ரொம்ப நாள் ஆச்சு பேசிட்டு.
1: துபாயில இருந்தா? எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம், வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: நல்லா இருக்கு. உங்க மெசேஜ் கூட அனுப்பிச்சிருந்தேன் குழந்தை பத்தி.
1: நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க.
2: ஆமா ஆமா.
1: ஆ, நைஸ் நைஸ் நைஸ், லவ்லி லவ்லி. நல்லா இருக்கங்களா? சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். என்ஜாய் பண்ணுங்க. சரியா? ஓகே. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு ஹர்ஷத்?
2: எனக்கு அனேகன் படத்துல இருந்து தெய்வங்கள் ஓகேன்ற பாட்டு.
1: என்ன படத்துல இருந்துங்க?
2: அனேகன்.
1: அலைகளா?
2: அனேகன், அனேகன்.
1: அவருக்கு குழந்தை பிறந்திருந்தப்போ. எனிவே, இந்த மாதிரி ஸ்வீட் மெசேஜஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹர்ஷத்துக்காக அந்த பாட்டு நான் ப்ளே பண்ண போகிறேன், பட் ஒரு பிரேக்கு அப்புறமா. அண்ட் தென் இந்த பாட்டு டைம் இருந்ததுன்னா இன்னும் 1-2 பாட்டெலாம் கேட்டு முடிச்சுட்டு நம்ம கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகள், என்னெல்லாம் நடக்குது ஊர் உலகத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்காக. எல்லாம் கேட்டு முடிங்க, இதோ வந்துடுறேன்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க,
6: மேலும் விவரங்களுக்கு 800 அழைக்கவும் அல்லது வருக.
7: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசுமையில இருக்கு, எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning brought to you by ALD Properties. Verum

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்ட பயங்கரவாத தாக்குதல்களை ஐநா பாதுகாப்பு பேரவை உறுப்பினர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். தாக்குதலுக்கு முழுமையான பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வேண்டும் என்ற மன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்தது. பராக்கா அணுமின் நிலையத்தின் மீதான தாக்குதலால் உடனடி கதிரியக்க பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் இந்த சம்பவத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று ஐநாவுக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியான தூதர் முகமது அபு ஷஹாப் தெரிவித்தார். அணுசக்தி நிலையங்களை தாக்குதலால் ஏற்படும் கடுமையான அபாயங்களையும் அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் அவசர கூட்டத்தில் உரையாற்றிய முகமது அபு ஷஹாப் தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை, கதிர் இயக்கமும் வெளியாகவில்லை, பராக்கா அணுமின் நிலையம் பாதுகாப்பாகவும் நிலையாகவும் செயற்பாட்டில் உள்ளது என்றார். இருப்பினும் பேரழிவு விளைவுகள் ஏற்படவில்லை என்பதற்காக இந்த தாக்குதலின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிட்டுவிடக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார்.
2: உலகச் செய்திகள்.
3: ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவின் பீஜிங் நகரை சென்றடைந்தார். இரண்டு நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அவர் சீனா சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங்கை சந்தித்துள்ளதுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தமது சீன விஜயத்தை நிறைவு செய்து ஒரு வாரம் நிறைவடைவதற்குள் இந்த ராஜதந்திர பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆசிய வல்லரசான சீனாவுக்கு டொனால்டு டிரம்ப் கொண்ட பயணத்தை தொடர்ந்து தங்களது அசைக்க முடியாத கூட்டணியை வலியுறுத்தும் விதமாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங்கை பீஜிங்கில் சந்திக்கின்றார். டிரம்ப் தமது பயணத்தின் போது ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான உதவி உட்பட எந்தவொரு பெரிய முன்னேற்றமும் இன்றி திரும்பினார். மேலும் யுக்ரைன் மீதான பல ஆண்டு கால போரினால் பலவீனமடைந்த நிலையில் புட்டின் பீஜிங்குக்கு சென்றுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 900,000 மாணாக்கர்கள் தேர்வு எழுதினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள், தனித்தேர்வர்கள், சிறைவாசிகள் என மொத்தமாக 909,002 பேர் எழுதினர். தமிழ்நாடு முழுவதும் 4,219 தேர்வு மையங்களில் 909,002 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் பொதுத் தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. நான்கு 4.19 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேவேளை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. அங்கு 97.57% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
2: இந்திய செய்திகள்.
3: பங்களாதேஷின் ஷட்டோ கிராமில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் இந்திய தூதுவர் உயிரிழந்துள்ளார். வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றி வந்த இந்திய தூதர் தூதரக வளாகத்திற்குள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நெறிமுறை அதிகாரியான நரேந்தாரின் சடலம் இன்று காலை சிட்டுகாங்கில் உள்ள இந்திய உதவி ஆயர் ஆணையத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. பின்னர் பிரேத பரிசோதனைகளுக்காக சிட்டாகோங் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சடலம் அனுப்பி வைக்கப்பட்டதாக பங்களாதேஷ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தூதரகத்தின் பழைய விசா மைய கட்டடத்தின் 2வது மாடியில் இன்று அதிகாலை குளியலறை கதவின் முன் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இந்த ஆண்டின் கடந்த கால பகுதிக்குள் 950,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 17ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 951,742 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அவர்களுள் பெரும்பாலானோர் இந்திய நாட்டவர்கள் என்பதும் அந்த எண்ணிக்கை 221,953 பதிவாகியுள்ளது. மேலும் பிரிட்டன், ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை மே 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் 75,465 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.
4: Business update.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் சரிவை சந்தித்துள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் எண்ணெய் விலையும் சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்ஸஸ் சந்தையில் ஒருபி பாய் கச்சா எண்ணெய் விலை 0.27% சரிந்து $103.9 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒருபி பாய் கச்சா எண்ணெய் விலை 0.45% சரிந்து $110.8 உள்ளது. இதேவேளை உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.89% சரிந்து $4,467.97 உள்ளது. வெள்ளியின் விலை 1.36% சரிந்து $73.75 உள்ளது.
4: Business update.
1: Brought to you by Zoho.com.
5: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய லக்னோ அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்த ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 19.1 ஓவர் நிறைவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 225 ஓட்டங்களை பெற்று 5 பந்துகள் மீதமிருக்க 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. அணி சார்பில் வைபவ் சூரியவன்ஷி 93 ஓட்டங்களை விளாசியதுடன் போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் தேர்வானார். இந்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் அணி புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறி தங்களது பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6 மணிக்கு ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறவுள்ளது.
5: விரிவான செய்திகள்
6: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: Weather update
7: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் சில சந்தர்ப்பங்களில் புழுதி படர்ந்த வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். வெப்பநிலையிலும் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அதேவேளை மலைப்பாங்கான பகுதிகளில் 29 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
8: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஆஹா, 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. 10th வகுப்பு பொது தேர்வில் வந்து சொல்லும் போதே ரோல் ஆகுது. ஐயோ ஐயோ, எக்ஸாம்ஸ்னா வந்து அவ்வளோ பயம். என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. படிக்கும்பொழுதும் சரி, படித்து முடிச்சு பல வருஷங்கள் ஆனப்புறமும் சரி, எக்ஸாம்னாலே ஒரு லைட்டாக ஒரு படபடப்பு தான். எனவே 10th வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியில வந்தாச்சு, சரியா? 94.31% பேர் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம்னா தேர்ச்சி விகிதம் 93.80% இருந்தது. அண்ட் இந்த வருஷம் வந்து 0.51% வந்து உயர்ந்திருக்கு. அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே, நல்ல ஒரு க்ரோத் ஆக தான் வந்து பார்க்கப்படுது. அண்ட் வழக்கம் போல் வந்து மாணவிகள் தான் வந்து அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்களா? ஆமாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ தான் வந்து ரிசல்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றொன்னா வெளியில் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து நமக்கு தெரியும், அரசு பள்ளிகள் வந்து 91.86% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து 94.34%, தனியார் சுயநிதி பள்ளி வந்து 98.14%, இருபாலர் பள்ளிகள் வந்து 94.42%, பெண்கள் பள்ளிகள் வந்து 96.42%, ஆண்கள் பள்ளிகள் வந்து 88.50% வந்து பள்ளி வாரியாக வந்து தேர்ச்சி விகிதம் இந்த வருஷம் வந்து பதிவாகியிருக்கு. எனிவே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வந்து சாமுராயிலிருந்தும் சித்தா படத்திலிருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் பிஃபோர் தட்,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நம்ம யூஏனுடைய டாப் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த இபோலானுடைய டெவலப்மெண்ட் நம்ம நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். கடந்த 2 நாட்களில் உலகத்தினுடைய பல நாடுகளில் இபோலா வந்து டிடெக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதையொட்டி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, நேஷனல் எமர்ஜென்சி கிரைசிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் ரெண்டு பேருமா சேர்ந்து சொல்லியிருக்கிறது, நம்ம யூஏயில் நம்ம வி ஆர் ரெடி டு ஹேண்டில் எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் ரிலேட்டட் டு இபோலா வைரஸ் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ரூவ்ட் லைன் ஆஃப் யூனோ அப்ரூவ்ட் ஸ்டாண்டர்ட்ஸின் படி நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். இபோலாவோ இல்லை எந்த விதமான ஒரு வைரஸ் வந்தாலும் அதை வந்து எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம நாடு வந்து தயாராக இருக்குது, நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து தயாராக இருக்குது, அண்ட் கண்டினியூஸாக வந்து சிச்சுவேஷன் நாங்கள் இவாலுவேட் பண்ணி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில நாடுகள்லேருந்து மக்கள் வரும்பொழுது அவங்களுக்கு டெஸ்டிங்கும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இன் ஃபேக்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இபோலா கிட்டத்தட்ட 130 பேரை வந்து பலிவாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் தான் வந்து இது அதிகரிச்சிருக்கு. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்த்தோன்னா காங்கோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் ப்ராவின்சஸ்லாமும் வந்து பரவியிருக்கு. யுகாண்டாக்குள்ளெல்லாமும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் யுகாண்டா கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது என்னென்னா, 2 இபோலா கேசஸ், 1 இன்ஃபெக்ஷன் அண்ட் அந்த இன்ஃபெக்ஷன்னால ஒருவர் வந்து உயிரிழந்தும் போயிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ரைட்னா வந்து வேக்சின் அவைலபிளாக இருக்கு, இருந்தாலும் still in GCC.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பெர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
4: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
6: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
7: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
11: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
10: மறந்துட்டேன். நிவி
11: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
12: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
6: charges and diamond prices. Karama Dubai. This hour of Mercel Morning is brought to you by Jaya Lucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure பண்ணுங்க.

0: 7:37 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க நம்ம யூஏல இந்த ட்ரோன் இன்டர்செப்ஷன் இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதன்படி நம்ம பார்த்தோம்னா, நம்ம யூஏயோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேத்துக்கு ஈவினிங் மேல கொடுத்திருந்தாங்க. நேத்துக்கு ஈவினிங் வச்சு பார்க்கும்போது, நேத்துக்கு ஈவினிங்ல இருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ஒரு 48 hours விண்டோக்குள்ள நிறைய ட்ரோன்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்து டிடெக்ட் பண்ணி யூஏனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு 6 drones வந்து இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சிவிலியன் அண்ட் வைட்டல் ஏரியாஸை வந்து டார்கெட் பண்ணி வந்திருந்த இந்த ட்ரோன்ஸை வந்து நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு கேஷுவல்ட்டியோ இல்லை எந்த ஒரு இம்பாக்டோ எதுவுமே தெரில. நம்ம பாட்டுக்கு நம்ம இயல்பான வாழ்க்கையில் வந்து போயிட்டு இருந்திருப்போம். பட் இந்த மாதிரி நடந்தது நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மேபி ஒரு சில இடங்களில் வந்து லேசான சத்தங்கள் ஏதாவது கேட்டிருக்கலாம், ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். பட் நமக்கு அலர்ட் மெசேஜும் எதுவும் வரல. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் இந்த ஒரு செய்தி கூட நம்ம கண்ணில் படாமல் ஒரு ஃப்ரீயான ஒரு நாள் நமக்காக வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த 6 drones வந்து பார்த்தோம்னா இராக்கி டெரிட்டரியிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இங்கே பராக்கா நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட்னுடைய அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பார்த்தோம்னா, அந்த விசினிட்டியில் ஒரு லேசான ஒரு ஃபயர் ஒன்று ஆகியிருந்தது. அதை வந்து அவங்க ட்ராக் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ட்ராக் பண்ணி டெக்னிக்கல் மானிட்டரிங்லாம் பண்ணதில் 3 drones இந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன 3 drones 2 சக்சஸ்ஃபுல்லாக வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ட்ரோனை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியலை. அது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டரை வந்து போய் தாக்கியிருக்கு. பராக்கா பிளான்ட்னுடைய அந்த இன்னும் பெரிமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஜெனரேட்டரை தாக்கி இருந்திருக்கு. அதனால தான் அங்கே ஃபயர் உருவாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்செப்டட் ட்ரோன்ஸ் 3 வந்து பார்த்தோன்னா இராக்கி டெரிட்டரியிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வச்சிருக்காங்க. அண்ட் யூஏ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து மறுபடியும் சொல்லியிருந்தது என்னன்னா, நமக்கு முழு ரைட்ஸ் இருக்கு டு டேக் ஆல் நெசசரி மெஷர்ஸ் நம்ம ஏரியாவை அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அண்ட் இன்டர்நேஷனல் லாஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் படி நம்ம என்ன பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமோ அதுக்கான முழு உரிமை இருக்கு, அதை செய்வோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு, நம்ம ஆர்ம்டு போர்சஸும் வந்து தயார் நிலையில இருக்காங்க. வேற என்ன த்ரெட் நம்ம நாட்டை நோக்கி வந்தாலும் நம்ம கண்ட்ரியினுடைய செக்யூரிட்டியவோ இல்லை நேஷனல் ஆசட்ஸையோ வந்து பாதிக்கிற அளவுக்கு என்ன ஒரு த்ரெட் வந்ததுனாலும் அதை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நத்திங் டு வரி பப்ளிக், நமக்கு அது நடந்ததே தெரியல பாருங்களேன். அதனால எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமா.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டிஆக்சிடன்ட்ஸ், சரியான
6: என்னது?
7: வெறும் 2 இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
9: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour.
10: Golden Song of the Hour.
8: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: என்ன, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
5: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
6: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
8: பெரிய பெரிய
9: சீக்கோலியில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: தங்கத்தோடைய விலையை பார்த்தீங்களா? பல மாதங்களுக்கு அப்புறமா 22 கேரட் தங்கம் 500 திரம் மார்க்குக்கு கீழே போயிருக்கு. கரண்ட் ப்ரைசஸ் நம்ம கோல்டு ரேட் பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 538 திரும் 50 பில்ஸா இருக்கு. 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 498 திரும் 75 பில்ஸ் தான். இவ்வளவுதான் இப்பொழுதைக்கு தங்கத்தினுடைய விலையாக இருக்கு. பாருங்க பாருங்க பாருங்க, மிஸ் பண்ணக்கூடாது. தங்கத்தினுடைய வேல்யூ எப்பவுமே வந்து குறையாது, ஏறிட்டே தான் போகும். அதுவும் நீங்கள் தங்கத்தை வந்து உங்களுக்கு பிடித்த நகையாக வாங்கும்பொழுது நீங்கள் அதை யூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடித்த நகைகள் நல்ல ஆஃபரில் கிடைச்சதுன்னா, அதுவும் பிக்கெஸ்ட் சேல் அட் த மொமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஜுவல்காஸ்ட்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிக்கெஸ்ட் ஜுவல்லரி சேல். ஃப்ளாட் 50% ஆஃப் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்டு, டைமண்ட், போல்கி அண்ட் ப்ரெஷஸ் ஜுவல்லரி. அண்ட் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா June 14 வரைக்கும் மட்டும் தான் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் பக்கத்துலேயே வந்து ஜுவல் ஸ்டோர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க எங்க இருக்கு பக்கத்தில் ஜுவல்லுக்கா ஸ்டோர் அப்படின்னு பார்த்துட்டு போய் உங்களுக்கு பிடித்த நகையெல்லாம் வாங்குங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree-ய secure பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்பது உறுதி என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அமைச்சரவையில் இணைய விசிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கும் இடதுசாரிகளின் கொள்கைக்கு மதிப்பளிப்பதாகவும் அவர் கூறினார். அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு நீண்ட விளக்கமளித்த ஆதவ் அர்ஜுனா, மக்களின் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க நினைத்ததாக விமர்சித்தார். திமுக தனது கொள்கைகளை மறந்து அதிமுகவுக்கு ஆதரவளிக்க முன்வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுகவுடன் அதிமுக கைகோர்க்க எண்ணியது தற்கொலைக்கு சமம் என்று தெரிவித்து உறுப்பினர்கள் நிராகரித்ததாகவும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: வெறி நோய் மற்றும் குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தும் அரசு ஊழியர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் திருநாய்கள் கடித்து சிறுவர்களுக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டது குறித்து வெளியான செய்தியின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா, அன்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து நேற்று முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்தது.
1: இலங்கை செய்திகள்.
2: சைபர் குற்றங்களை புரிவதற்காக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பெருந்தொகை கைபேசிகளுடன் 3 சீன நாட்டவர்கள் கடுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 51,40,000 ரூபாய் பெறுமதியான கைபேசிகள் மற்றும் அவற்றுக்காக பயன்படுத்தப்படும் மின்கலங்கள் சுங்கத்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. குறித்த கைபேசிகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவந்து பசுமை வழித்தடம் ஊடாக வெளியேற்ற முயன்ற போதே இந்த 3 சீன நாட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 34 வயதுடைய சீன பெண் ஒருவரும் 35 வயதுடைய 2 சீன ஆண்களும் அடங்குகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் மீதான போர் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றியது. காங்கிரசின் ஒப்புதல் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக எதிர்காலத்தில் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கம் கொண்ட ஒரு மசோதாவை அமெரிக்க செனட் சபை 50-47 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நடைமுறை வாக்கெடுப்பின் மூலம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளது. இந்த வாக்கெடுப்பு ஜனாதிபதியின் போர் அதிகாரங்கள் குறித்து காங்கிரசில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் விவாதத்தை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் ஆர்சனல் அணி சாம்பியன் ஆனது. 2004 ஆண்டின் பின்னர் அந்த அணி சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. மான்செஸ்டர் சிட்டி அணிக்கு எதிரான போட்டியில் 1-1 என்ற அடிப்படையில் பானமவுத் அணி சமநிலை பெற்ற நிலையில் ஆர்சனல் அணி சாம்பியன் ஆனது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4.
3: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசுறேன். எவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கு டைம் போற மாதிரி இருக்குல்ல? இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? ஒரு சில சமயங்கள்ல என்ன தோணும்னா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நோக்கி நம்ம போகும்போது நேரம் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். சில சமயங்கள்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், டைம் ஆகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா, இந்த ரிதம் படம் பார்த்துருக்கீங்களா? ரிதம் படத்தில் வந்துட்டு டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த குட்டி பையன் அர்ஜுன் அவர்களை வந்து பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ டைமே போக மாட்டேங்குது பாட்டி, டைம் என்ன டைம் என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் வந்து இப்போ எனக்கு இருக்கு. நம்ம ஊருக்கு போகிறோம், அவர் ஏதாவது ஒரு பிளான்லாம் வச்சிருக்கோம், எங்கேயாவது போக போகிறோம், ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம், டைம் என்ன டைம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் அந்த குட்டி பையனோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் இருக்கேன். எனவே மெரிசல் மார்னிங்கில் அடுத்ததாக உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் சுப்பிரமணியபுரம், அதுக்கப்புறம் சிங்கம், இந்த படங்கள் இருந்தாலும் நான் பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் வெளியாகி இருக்கு இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வச்சு பார்க்கும்பொழுது தேர்ச்சி விகிதம் வந்து உயர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. அதில் 2022 நம்ம பார்த்தோன்னா 90.07% இருந்த தேர்ச்சி விகிதம் இப்போ வந்து 2026 இப்போ இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ரிசல்ட்க்கு அப்புறமா பார்த்தோன்னா 94.31% அதிகரிச்சிருக்கு. 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் வந்து மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இப்போ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 870,643 மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல 821,105 மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள், அச்சோ போர்டு எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி ஆப்சென்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் மேபி சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஆப்சென்ட் ஆயிருந்திருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 11,174 இருந்திருக்கு. அண்ட் இதில் எந்த ஊரில் நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற்று முதலிடத்தில் எந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுக்கோட்டை வந்து முதலிடத்துல இருக்கு 97.57%. கடைசி இடத்துல இருக்கிறது வந்து ராணிப்பேட்டை, நாட் பேட் அட் ஆல். அங்கேயும் வந்து 86.58% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அண்ட் இம்முறையும் மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய சதவீதம் வந்து பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. ஸோ மாணவிகள் வந்து 96.47% அண்ட் மாணவர்கள் வந்து 92.15% தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாட்ஸ் எல்லாம் சொல்லுது. அண்ட் அரசு பள் ளிகளுடைய தேர்ச்சியும் வந்து நல்லா ஆகியிருக்கு, 91.86% இருந்திருக்கு. அண்ட் இதை வச்சு பார்க்கும்பொழுது தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வருது தேர்ச்சி விகிதம், விச் இஸ் வெரி வெரி குட். அண்ட் இன்னைக்கு நல்ல ஃப்ளைங் கலர்ஸோட பாஸ் ஆயிருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆல் தி பெஸ்ட் அவங்களுடைய ஃபியூச்சருக்காக.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா?
1: டேய் அண்ணா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஹாய், ஐம் நேஹா. எப்போமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பெர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
7: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
6: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
7: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
6: என்னது,
8: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
9: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
7: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலன்ட்ல போட
6: மறந்துட்டேன்.
7: இதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
7: அப்படிலாம் இல்ல.
6: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா,
7: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
6: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
7: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
6: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இங்கே நம்ம அமீரகத்தில் இந்தியன் கவுன்சிலர் சர்வீசஸ் எல்லாத்தையும் அல் ஹிந்த் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து எடுத்துக்க போகிறாங்க. டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, ஃபார்மலி சைன் பண்ணியாச்சு அக்ரிமெண்ட் எல்லாம் இந்தியன் மிஷன்ஸோட அப்படின்னு சொல்லி நம்ம அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டாச்சு. இப்போது ரீசெண்டாக அதையொட்டி வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு 16 இடங்களில் இந்த கவுன்சிலர் சர்வீஸ் சென்டர்ஸ் அமைய போகுது. அந்த இடங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் ஆல் 7 எமிரேட்ஸ் July 1, 2026 அல் ஹிந்த் officially in the passport visa and matha consular services eduthukka poradha solliranga kedathara 4.3 million indian people vandu inge irukom indians inge irukom and ellarkum vandu serve pandrum vagaila and also foreigners visiting india avum ivanga vandu help panna poradha solliranga and the centers engenge irukka pogudhu appdin solittu alhinudaya operations manager therivikkum bodhu 16 idangal which includes 6 places in abu dhabi alone abu dhabi la mattum oru 6 idangal al khalidia al reem island musafa madinat zayed ghayati and alin இந்த இடங்கள் எல்லாம் இருக்கு போது. துபாயில வந்து 2 இடங்கள்ல பர்துபாய் அண்ட் துபாய் இன்வெஸ்ட்மென்ட் பார்க்ல, ஷார்ஜால அல் மஜாஸ் அண்ட் ரோலால, அண்ட் ரிமைனிங் சென்டர்ஸ் பார்த்தோம்னா அஜ்மான் அல்ஜர், அதுக்கப்புறம் ஃபுஜேரா, உமல் குவேன், கோர்ஃபகான் கார்னிஷ், கல்பா அண்ட் ராசல் கைமால அமைய போகுதுங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க.
2: வெறும் 999 இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: தெளியற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்து.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: Traffic update. Brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
2: E11ல் ஒரு கிராஷ் ஒன்றாயிருக்கு. டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் பார்த்தோன்னா இந்த அல்முல்லா ஷாப்பிங் சென்டர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ஒரு கிராஷ் ஒன்றாயிருக்கு. அதனால அந்த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் E11 வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ 311 கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது கம்பேர்ட் டு E11. நம்ம பார்த்தா 311 கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே 311லையும் ஒரு கிராஷ் ஒன்றாயிருக்கிறது பார்க்க முடியுது. அல்தர்ஃபா ஷார்ஜா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. மற்றபடி இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமும் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது, வேறு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ராசல்கூர் ரோடில் கன்ஜஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அங்கேருந்து அது அப்படி பிரிஞ்சு டுவர்ட்ஸ் அல்கேல் போகக்கூடிய டைரெக்ஷனில் நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்றா இருக்குது, அதனால் அங்கேயும் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ரோட்ஸ்லாம் வரீங்கன்னா வழக்கத்தை விட கொஞ்சம் டிலேஸ் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holdings. Talaivar song of the hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindigal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ipave rusithu rasikka. Visit

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அதப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
3: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும்
4: மேலும் Season 5 happening on May 24th at Emirates Theatre, Dubai. Sponsored by Anathangam Golden Diamonds Karama. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 மணிக்கு டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்யாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. Tickets available at ticketsfy.com. Official radio partner 89.4 Tamil FM.
5: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இன்னைக்கு என்ன கிழமை? வாரத்துல எந்த நாள் வேணாலும் மறக்கலாம், புதன் மற்றும் சனிக்கிழமைகளை மறக்க கூடாது. அதுக்கான ரிமைண்டர் உங்களுக்கு நான் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா. 9:49 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் வென்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். த UAE lottery.ae இருந்து நீங்க டிக்கெட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, ஆமா, மாபெரும் 5 மில்லியன் திரம்ஸ் பரிசோ இல்ல மாசிவ் 30 மில்லியன் திரம்ஸ் பரிசோ நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல நடக்கிற டிராஸ்ல வந்து நீங்க கலந்துக்கணும். அண்ட் ஆல்ரெடி நீங்க டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தீங்க த UAE lottery.ae இருந்து. அப்படின்னா நீங்க வின் பண்றதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ் நான் இப்பவே சொல்லிடுறேன். அண்ட் கேட்டுட்டு இருக்கிற நீங்க இன்னும் டிக்கெட் எல்லாம் வாங்கல, நான் இது ட்ரையே பண்ணது இல்லையே, என்னப்பா இது அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, எங்கிட்ட வந்து கேட்காம நேரா என்ன பண்றீங்கன்னா, உங்க போன் எடுத்து இல்லாட்டி உங்க சிஸ்டம்ல போயிட்டு த UAE lottery.ae அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை டைப் பண்ணீங்கன்னா அவங்க விவரங்கள் எல்லாமே தெரியும். போய் உங்களுடைய டிக்கெட்டை நீங்க வாங்கலாம். வாங்கிட்டு ஜஸ்ட் கீப் யூர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், உங்களோட லக் வந்து வேலை பண்ணுவோன்ட்டு அப்படி பாசிட்டிவா நினைச்சிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அப்படி உட்காந்துட்டு இருப்பீங்களா. சரியா? சோ பாருங்க, வாங்குங்க, உங்க வாழ்க்கையே மாத்துங்க. அண்ட் திஸ் இஸ் பிராட் யூ பை த கேம் எல்எல்சி, லைசன்ஸ்ட் பை த GCGRA ஃபார் 18 அண்ட் அபவ் ஓன்லி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டேய் பிசினஸ் பிச்சிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணா, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM-ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No. 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
2: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச 2 இட்லியில 2 முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
3: என்னது?
6: வெறும் 2 இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
7: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அமைச்சரவையில் இடம்பெற தாவேக்கா விடுத்த அழைப்புக்கு நன்றி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களுடன் ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பில் கட்சி நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவித்ததாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு திருமாவளவன் பதிலளித்துள்ளார். தாவேக்கா அரசின் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துகள் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உங்க தொழில் வாழ்வை உருவாக்கிக் கொள்ள தேவையான அடித்தளத்தை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டிய தருணம் இதுவென்று அவர் கூறியுள்ளார். இந்த முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். எக்காரணத்தைக் கொண்டும் கல்வியை விட்டு விலகி விடாமல் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு முன்னேறிட வாழ்த்துகள் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு 90,000 கோடி வட்டியில்லா கடன் வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மூலதன செலவு கடன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு 2,00,000 கோடி அளவுக்கு மாநிலங்களுக்கு கடன் வழங்க தீர்மானித்துள்ளது. இதில் 45% தொகை முதல் காலாண்டிலேயே விடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2025-26 நிதியாண்டில் இவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிதி நாடு முழுவதும் 9,000-க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபர்கமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் போரை நிறுத்துவது கட்டாயம் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினிடம் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். தமது ரஷ்ய சகா புட்டினுக்குடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது போரை நிறுத்துவது எரிசக்தி விநியோகத்தின் நிலைத்தன்மை மற்றும் சர்வதேச வர்த்தக ஒழுங்கில் ஏற்படும் இடையூறுகளை குறைக்க உதவும் என்று சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் சண்டையை நிறுத்துவது கட்டாயம் என்றும் குறிப்பாக பேச்சுவார்த்தை முக்கியமானது என்றும் அவர் புட்டினிடம் தெரிவித்துள்ளார்.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.77% சரிந்து 4,473.32 உள்ளது. வெள்ளியின் விலையும் 0.42% சரிந்து 74.46 விற்பனை செய்யப்படுகின்றது. இதற்கமைய ஆபரண தங்கத்தின் விலை சென்னையில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 118,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 14,750 ரூபாயாக உள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்த நிலையில் அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை நேற்று மாலை 542 திரம்ஸ் 25 பில்ஸாக இருந்ததுடன் இன்று காலை நிலவரப்படி 537 திரம்ஸ் 75 பில்ஸாக சரிந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை 498 திரம்ஸாக சரிந்துள்ளது.
3: Business update.
4: Brought to you by Zoho.com.
1: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance, since 1982.
2: அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். அஜ்மானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ராசல் கைபா, ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 36 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவு உயர்வடைந்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டார் ஆஃப் தி மந்த்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆயிருக்கு. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட மெரிசல் மார்னிங்ல. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட புதன்கிழமை, மே 20 நல்லபடியா போயிட்டு இருக்கா? சரி, அடுத்ததான் உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல ரம்மியில இருந்து கூடுமேல கூட வச்சு, திருமணம் வேணும் நிக்கால இருந்து என்தாரா என்தாரா ரெண்டு பாட்டும் நான் பிளே பண்ண போறேன். இந்த ரம்மியில இருந்து கூடுமேல கூட வச்ச பாட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அண்ட் ஆல்சோ இந்த என்தாரா பாட்டும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ இதை ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது இல்ல, இன் ஜென்ரல் வந்து ரேடியோ ஆஸ் அ மீடியம் பத்தி பேசிட்டு இருந்தோம். என்னதான் வந்து இப்போ நமக்கு பாட்டு கேட்கறதுக்கு யூடியூப் இருக்கு, ஸ்பாடிஃபை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் ரேடியோ வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டப்போ நான் சொன்னது என்னன்னா, ரேடியோல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே வந்து அதோடைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் இல்லையா. அடுத்து என்ன பாட்டு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க வந்து பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்கனாலோ இல்ல நான் பாட்டு கேட்கணும்னு நினைச்சேனாலோ பிளேலிஸ்ட் ஒன்று பண்ணி வச்சிருப்பேன் நான். அந்த பிளேலிஸ்ட்ல அடுத்தடுத்து என்ன பாட்டு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு பாடல் சடனாக நம்ம கேட்கும்பொழுது அந்த பாட்டோட நமக்கு அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்வீட் மெமரிஸோ இல்லை நாட் ஸோ ஸ்வீட் மெமரிஸோ, வாட் எவர் இட் இஸ், ஒரு ஒரு மெமரிங்கிறது இட்ஸ் எ மெமரி தானே. அது வந்து ஒரு சோகமானதாக இருந்தாலும் சரி இல்லை சந்தோஷமானதாக இருந்தாலும் சரி, அதை நினச்சி பார்க்கும்பொழுது நமக்குள்ள ஒரு இமோஷனை அது கிரியேட் பண்ணும் இல்லையா. அந்த இமோஷன் வந்து ஐ திங்க் ரேடியோவில் வரக்கூடிய பாடல்களால் ரேடியோவில் மட்டும்தான் வந்து கிரியேட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனவே ரம்மி படத்துலேருந்து இந்த பாட்டும், திருமணம் நம்பிக்காலேருந்து என் தர பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நேத்திலேருந்து என்னோட ஃபீட் ஃபுல்லாக நம்ம எத்தியாத் ரயிலோட பேசஞ்சர் சர்வீஸ் பற்றின செய்திகள், வீடியோஸ் இதெல்லாம் தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா நம்ம யூஏனுடைய நேஷனல் ரயில் சிஸ்டமாக அமைய போகிற ஒன்று தான் வந்து எத்தியாத் ரயில். இந்த ரீஜன்லேயே வந்து இந்த மாதிரி ட்ரெயின்லாம் கிடையாது, நம்ம யூஏயில் தான் கொண்டு வர போகிறாங்க. இந்த ட்ரெயின் வந்துடுச்சு பயன்பாட்டுக்குன்னா ஒரு எமிரேட்லேருந்து இன்னொரு எமிரேட்டுக்கு நம்ம ஈஸியாக போயிட்டு வர முடியும். அண்ட் சில எமிரேட்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் லைக் பஸ்ஸஸ்லாம் போகிறதுனாலோ இல்லை கார்லெலாம் போகிறதுனாலோ வந்து டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஆனால் எத்தியாத் ரயில் மூலமாக போகும்போது ஈஸியா டக்குனு போயிடலாம். அண்ட் பல்க் அப்படியே நம்ம அல்லேக்கா எங்கிருந்து தூக்கிட்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுடுவாங்க. சோ பாசஞ்சருடைய டிரான்ஸ்போர்டேஷனும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுல வந்து நேற்றுக்கு வழியா இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த வருஷம் இஸ் க்ரூஷியல் இயர், ஒரு மைல் ஸ்டோன் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது எத்தியாத் ரயிலுடைய பாசஞ்சர் சர்வீஸ் லான்ச் பண்ணக்கூடிய வருஷம் இந்த வருஷம். அண்ட் முதற்கட்டமாக பயன்பாட்டுக்கு வர இருக்கக்கூடிய 3 நிலையங்கள் 3 ஸ்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத எத்தியாத் ரயில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அபுதாபி, துபாய் அண்ட் ஃபுஜைரா எமிரேட்ஸ்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தியாத் பயணிகள் ரயில் நிலையங்கள் வந்து எங்கெங்க இருக்க போகுதுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா அபுதாபியில வந்து மதீனத் ஜாயத்ல இருக்க போகுது, துபாயில வந்து ஜுமைரா கோல்ஃப் எஸ்டேட் ஸ்டேஷன்ல இருக்க போகுது, அண்ட் ஃபுஜைரா வந்து ஃபுஜைரா ஸ்டேஷன் அப்படின்ட்டு அழைக்கப்படும் மாதிரி நம்ம எத்தியாத் ரயில் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 058-681-5179.
8: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. co-sponsored by Gulf Medical University, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 10:35 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். குவிக்கா டிராபிக் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாமா? டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: 611 பார்த்தோம்னா ஷார்ஜால இருந்து துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல இந்த கிராண்ட் மாஸ்க் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய மாஸ்க், அது தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. பட் அந்த கிராஷ்னால கன்ஜெஷனா இல்ல கன்ஜெஷன்னால கிராஷான்னு தெரியல. அந்த கிராஷ்க்கு முன்னாடி பின்னாடி அவ்வளோ கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. 611 311 கன்ஜெஷன் இருக்கு, பட் தேங்க்ஃபுல்லி கிராஷ் எதுவும் இல்லை. E11 ஒரு கிராஷ் ஒன்றா இருந்தது இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அது வந்து இப்போ கிளியர் பண்ணியாச்சு, அதனால அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தவிர்த்து வேற எங்கேயும் சொல்லிக்கும்படியாக டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ராசல்கோர் ரோட்ல, அல்கேல் ரோட்ல, அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே இன்டர்னல் ரோட்ஸ்ல அப்படின்லாம் பார்த்தோன்னா டிராஃபிக் இருக்குது. பட் அதை தாண்டி அன்யூஷுவல் டிராஃபிக்னு எனக்கு இங்கே மேப்ல எதுவும் காட்டலை. உங்கள் கண்ணில் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. 800-8940 கால் பண்ணி
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: ஒரு நாட்டினுடைய தேசிய உடையோ இல்ல தேசிய கொடியோ இதை வந்து அவமதிக்கிறதுங்கிறது தவறான ஒன்று இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் ஃபிளாகை வந்து நம்ம அவமதிக்க கூடாது. அதே மாதிரி தான் ஒரு நாட்டினுடைய கல்ச்சரை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து அவதூறு எதுவும் பரப்பக்கூடாது, தவறான செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது இல்லையா? இப்போ ரீசெண்டாக நீங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கு இந்த ஒரு செய்தி உங்களுடைய ஃபீட்லலாம் நிறைய வந்திருக்கும். இனிமேல் நீங்க சோசியல் மீடியாவில் ஒரு ஏதாவது விளம்பரங்கள்லாம் வந்து ஃபீச்சர் ஆகுறீங்க கந்தூரா அணிந்து கொண்டு நீங்க ஃபீச்சர் ஆக கூடாது அப்படிங்கிற மாதிரி நேஷனல் மீடியா அத்தாரிட்டி தெரிவிச்சிருக்காங்க. பிகாஸ் இப்போ இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பப்ளிக் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ஆளாளுக்கு இன்ஃபுளுசர்ஸ் ஆயிட்டாங்க, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆயிட்டாங்க, இந்த அட்வர்டைசிங் லைசன்ஸ் வச்சுட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே இன்ஃபுளுசர்ஸாக இருக்காங்கிறது மட்டும் தெரியுது இல்லையா? ஸோ அப்படி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக மேபி ஒரு காமெடி கான்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்லக்கூடிய ஒரு கான்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கான்டென்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் விளம்பரங்களில் நீங்கள் ஃபீச்சர் ஆகும்பொழுது நம்ம அமீரக பாரம்பரியத்தை வந்து அவமதிக்கும் வகையிலையோ இல்லை இன் ஜென்ரலே வந்து நீங்கள் கந்தூரா அணியக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கார் ஷோரூம் விளம்பரத்தில் அமீரகத்தினர் அணியக்கூடிய இந்த கந்தூராவை அணிந்து கொண்டு அவர் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து அலட்சியமாக தூக்கி எறிஞ்சு விளையாடுற மாதிரி ஒரு சில செயல்களை வந்து செஞ்சுருக்காரு. இது வந்து முற்றிலும் ஒரு தவறான ஒரு பெர்ஸ்பெக்டிவை வந்து கிரியேட் பண்ணுது எமிராத்திஸ் மேலே, அவங்களுடைய கல்ச்சருக்கு வந்து அவதூறு விளைவிக்கும் வகையில் இந்த ஒரு ஆக்ஷன் இருந்ததன் காரணத்தினால இந்த மாதிரியான செயல்கள்லாம் இனிமே நடக்கக்கூடாதுங்கிறதுனால வெளிநாட்டினர் இல்லைனா பிற நாட்டவர் வந்து இமராத்தியர்கள் அல்லாத வெளிநாட்டவர்கள் வந்து இந்த கந்தூரா அணிஞ்சு ஃபீச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு பனிஷபிள் ஒஃபென்ஸ் ஆக கருதப்படும்னு நினைக்கிறேன் நேஷனல் மீடியா கவுன்சில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர். அடுத்ததான் வந்து கரை படத்துலேருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: இன்கமிங்,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
1: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
2: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இந்த இன்ஸ்டாகிராமோட புது ஃபீச்சர் யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க? இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் 10:50 ஆயிருக்கு. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல உங்ககிட்ட. மனஸ்தோட்ட மெட்ல என்ன பாட்டு வேணுங்கிறது கேட்கறதுக்கு இப்ப நீங்க கால் பண்ண ஆரம்பிக்கலாம். கமிங் பேக் டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டன்ஸ், இது வந்து இப்பதான் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஐ திங்க் நேத்தில இருந்து இங்க நமக்கு அவைலபிளா இருந்ததோ ஆமான்னு நினைக்கிறேன். யா, சோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்ப சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல் அப்லோட் பண்ணுவோம், போட்டோஸ் போடுவோம், ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணும்போது என்னன்னா, ஸ்டோரி வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த பிக்சரோ இல்ல வீடியோவோ whatever it is அதை வந்து அப்லோட் பண்ண முடியும். ஆர் அப்படியே டைரக்டா ஸ்டோரி ஃபீச்சர் ஓபன் பண்ணி ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுத்து அதையும் நம்மளால அப்லோட் பண்ண முடியும். ஸ்டோரியோட வேலிடிட்டி வந்து 24 மணி நேரம். அண்ட் அதை வந்து ஒருத்தர் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம், ரியாக்ட் பண்ணலாம், ரிப்ளை பண்ணலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த இன்ஸ்டன்ட் ஃபீச்சர் எப்படின்னா, அந்த இன்ஸ்டன்ட் ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறது நான் சொல்றேன். இந்த இன்ஸ்டன்ட் ஃபீச்சர் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்மளோட இன்பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஎம் ஆர் இன்பாக்ஸ் அந்த செக்ஷனுக்கு போகணும்னா சைட்ல இங்க ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல கீழே வந்து ஒரு பிளஸ் போட்டு ஒரு குட்டி ஒரு விஜெட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இமீடியட்டா கேமராக்கு ஓபன் பண்ணும். இதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேட்ச் என்னன்னா, நீங்க இன்ஸ்டன்ட்ல ஒரு போட்டோவை கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ண உடனே அது அப்லோட் ஆயிரும். சரியா, ஆங்கிள் சரியா இருக்கா, அது சரியா இருக்கா, இது சரியா இருக்கா, அதெல்லாம் வந்து நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே அது போயிடும். ஆனா என்ன, அடுத்த செகண்டே வந்து உங்களால அன்டூ பண்ணவும் முடியும். அண்ட் உங்களால அந்த இன்ஸ்டன்ட் டிலீட் பண்ணவும் முடியும். சரி, ஆனா அதுக்குள்ள யாராவது பார்த்துட்டாங்கன்னா பார்த்ததுதான். அண்ட் இதுல இன்னொன்னு என்னன்னா, யாரு பார்த்தாங்க நம்ம இன்ஸ்டன்ட்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப ஸ்டோரினா நம்ம அதை ஓபன் பண்ணி மேல பார்த்தோம்னா யாரெல்லாம் பார்த்தாங்க, ரியாக்ட் பண்ணாங்க, ஸ்டோரி வியூவர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்க்க முடியும். பட் இன்ஸ்டன்ட்ல வந்து அந்த ஃபீச்சர் கிடையாது. இப்போ உங்களோட இன்ஸ்டன்ட் வந்து யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா பார்த்தாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அண்ட் இப்போ நீங்க ஒரு முறை அப்லோட் பண்றீங்க ஒரு இன்ஸ்டன்ட்னா, ஒருத்தரால அது ஒரு தடவை தான் பார்க்க முடியும். நீங்க வந்து ஒருத்தரோட இன்ஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து ஒரு தடவை தான் கிளிக் பண்ணீங்கன்னா அது போச்சு, அவ்வளவுதான். நீங்களும் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அண்ட் அவங்களும் வந்து அதை அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா போச்சு, அவ்வளோதான். சரியா, அண்ட் இது வந்து ஒருத்தவங்க பார்த்துருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு ரியாக்ட் ஆர் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு ஹார்ட்டு, பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எமோஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு அவங்க ரியாக்ட் பண்ணுறத வச்சு ஓகே இவங்க நம்ம இன்ஸ்டன்ட் பார்த்துட்டாங்க, ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிப்ளை பண்ணக்கூடிய ஃபீச்சரும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா இன்ஸ்டன்ட் ஃபீச்சர். குவாய்ட் டேஞ்சரஸ், தெரியாமல் ஏதாவது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும் இன்ஸ்டண்ட்டாக. ஆனால் அது நீங்கள் டிலீட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் டிலீட், பட் ஜஸ்ட் சேயிங் அதை வந்து டக்குன்னு யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பார்த்துட்டாங்க. ஆனால் என்ன அதில் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம், அதை திருப்பி அவங்களால போய் பார்க்க முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல, நான் அதை ட்ரை பண்ணலை. பட் எனிவே இதுதான் வந்து இன்ஸ்டன்ட் ஃபீச்சர். அதோட தொல்லை தாங்க முடியலைங்க. ஒரு சில பேர் வந்து நொடிக்கி 100 இன்ஸ்டன்ட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டோரினா கூட பரவாயில்ல, வந்துட்டே இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. எனிவே உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் மனஸ்தோட்டமேட்டில் 800-8940 கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: துபாயில இருந்து சம்சுதீன் பேசுறேன்.
0: சம்சுதீன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: உயிரே உனக்கா படத்துல இருந்து நதியா பாட்டு, அந்த பன்னீரில் நனைந்த
0: பன்னீரில் நனைந்த பூக்கள். ஆஹா, ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த பாட்டு கேட்டு. ஓகே, ப்ளே பண்றேன்.
1: இப்போ இந்த பாட்டு கேக்குறது நல்லா இருக்கும்,
0: ரொம்ப நல்லா இருக்கும். சரி, எனக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு, கண்டிப்பா உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். சரியா?
1: ஓகேங்க.
0: ஓகேங்க, நன்றி, பாய். இந்த பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க அந்த பாட்டு தானே? ஆமா, அது ஒரு ஒரு ஹிந்தி பாட்டு ஃபீல்ல இருக்கும். சரி, கேட்டு முடிங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தா இன்னொரு பாட்டும் வரும், இல்லைன்னா நம்ம கிருஷ்ணி வந்துருவாங்க செய்திகள் சொல்றதுக்காக என்னெல்லாம் நடக்கும் சொல்றதுக்காக. சரி, அவங்களோட கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில 7 மணிக்கு திருப்பி மெர்சல் மார்னிங்ல உங்ககிட்ட பேசுறேன். மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. எங்கிட்ட தான் சொல்லணும் நினைச்சீங்கன்னா ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA, இதான் ஸ்பெல்லிங். இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு இன்பாக்ஸ்ல தெரிவிப்பீங்களாம். மறக்காம உங்க போன்ல 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நீங்க எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் எங்கிருந்து வேணாலும் கேட்கலாம். உங்க கையில போன், இன்டர்நெட் அண்ட் நம்ம ஆப் இருந்ததுன்னா போதும். ஓகே, தட்ஸ் ஆல். மது ரெடியா இருக்காரு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. சேஃபா டிரைவ் பண்ணுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அமைச்சரவையில் இடம்பெற தாவிக்க அழைப்பு விடுத்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாவிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவதா என்பது தொடர்பில் விரைவில் அறிவிப்போம் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். தாவிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து யோசிக்கவில்லை என்று IUML விளக்கமளித்துள்ளது. அமைச்சரவையில் விசிக்கு இடம்பெறுமா என்ற கேள்விக்கு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் முன்னதாக தெரிவித்திருந்தார். அதிமுக ஆதரவை தாவிக்கா பெற்றால் எங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். அதிமுக ஒரு தரப்பு அமைச்சரவையில் இடம்பெற்றால் பரிசீலனை செய்து முடிவெடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அமைச்சர் பதவிக்காக சிவி சண்முகம் தலைமையிலான அணி எங்களிடம் வரவில்லை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அமைச்சரவையில் விசிக பங்கேற்பது குறித்து உயர்நிலை குழு கூடி முடிவெடுக்கும் என்று ரவிக்குமார் தெரிவித்திருந்த நிலையில் விசிக தற்பொழுது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இதேவேளை அமைச்சரவையில் அதிமுக பங்கேற்றால் நாங்கள் எங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என பே சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அயோத்திதாச பண்டிதரின் 181வது பிறந்த நாளையொட்டி முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் உள்ள அயோத்திதாசர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மயங்கி கிடந்த நம் இனம் விழித்தெழ புரட்சிகர சிந்தனைகளை விதைத்த திராவிட இயக்கத்தின் முன்னோடி பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் என்று அவரை ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். அவருக்கு திருவுருவச் சிலையும் மணிமண்டபமும் அமைத்தது, அவரது பெயரில் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் உருவாக்கியது உள்ளிட்டவை திராவிட மாடலுக்கு கிடைத்த பெரும் பெருமை என்று அவர் கூறியுள்ளார். சாதி பேதமற்ற சமுதாயத்தை கட்டமைத்திட தமிழன் திராவிடன் ஆகிய சொற்களை அரசியல் களத்தில் ஆயுதமாக பயன்படுத்த அயோத்திதாசரின் சிந்தனைகள் நீடு வாழ வேண்டும் என்று அவர் கூறினார். திராவிட சிந்தனை நோக்கி இளைஞர்களை ஈர்த்து அவரது வழியில் பயணிப்போம், தமிழ்ச் சமூகம் மேன்மொயுற தொடர்ந்தும் பாடுபடுவோம் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை அயோத்திதாச பண்டிதரின் 181வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
2: அக்டோபர் மாதம் முதல் பெங்களூரு சுவிட்சர்லாந்து இடையே நேரடி விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. வாரத்தில் 5 நாட்களுக்கு பெங்களூரு சுவிட்சர்லாந்து இடையே நேரடி விமானங்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெங்களூரு சுவிட்சர்லாந்து இடையேயான தொழில் வர்த்தகம் தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாயினாலும் 1 கிலோகிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 125 ரூபாயினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சந்தை நிலைமைகள் மற்றும் நாணய மாற்று வீத நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பால்மா பாக்கெட்டுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன. தென்கொரிய எண்ணெய் கப்பல் ஒன்று தற்போது ஹோர்மூஸ் ஜலசந்தி வழியாக சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டின் உயர்மட்ட தூதுவர் வெளியுறவு அமைச்சர் சோ ஹியூன் தெரிவித்தார். குவைத்தின் மினா அல் அஹ்மதி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு தென்கொரியாவின் தென்கிழக்கு நகரமான உல்சானை நோக்கி சென்று கொண்டிருந்த தென்கொரிய கொடியை ஏந்திய யுனிவர்சல் வின் என்ற கப்பல் ஓமன் வளைகுடாவின் நுழைவாயிலுக்கு அருகே ஹோர்மூஸ் ஜலசந்தியின் கிழக்கு பகுதியில் இருப்பதை கப்பல் கண்காணிப்பு தளம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த மாதம் வளைகுடாவில் இருந்து வெளியேறும் ஈராக்கிய கச்சா எண்ணெயை ஏற்றிச் செல்லும் 2 சீன கப்பல்கள் ஹோர்மூஸ் ஜலசந்தியை கடந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலையை அவதானிக்க முடிகின்றது. இன்று உள்ளகம் மற்றும் கரையோர பகுதிகளில் 43 முதல் 45 டிகிரி செல்சியஸ் இடையில் வெப்பநிலை பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மலைப்பாங்கான பகுதிகளில் 34 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அஜுமானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய் அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும்,

ஒப்பிடுகையில் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அஜுமானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய் அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும்

பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய் அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும்

பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய் அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும்

நான் கொஞ்சம் எமோஷனலாக பேசிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் ஃபுட்பால் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா, நான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஃபுட்பால் பார்க்க வைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், சரியா? ஒருவேளை நீங்கள் ஃபுட்பால் பார்ப்பீங்க, நீங்கள் வந்து யுனைடெட், செல்சி, சிட்டி இந்த மாதிரி டீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, குட் மார்னிங்,

ஒருத்தர் பாடுவார்ல, அந்த பாட்டை உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். ஆக்சுவலா 22 வருஷம் சரியா, நம்ம ஐபிஎல்ல சொல்றோம்ல, பெங்களூர் வந்து இத்தனை வருஷமா கப் அடிக்காம அவங்க வந்து அவங்க டிராட்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வழியா 2025 வந்து கப் வின் பண்ணாங்க பெங்களூர் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஸோ 18 வருஷமா பெங்களூர் ஜெயிக்கல, இந்த மாதிரிலாம் பேசுறோம்ல. இதே மாதிரி ஒரு எமோஷன் எனக்கு ஃபுட்பாலில் ரொம்ப ஒரு பர்சனல் கனெக்டோட இருக்குது. நான் என் ஒய்ஃப் கிட்ட கூட அதை சொல்லுவேன், அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபுட்பால் அந்த டீம் எந்த அளவுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ ஆர்சனல் ஃபுட்பால் கிளப், அந்த கிளப் வந்து நான் 2014 ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்ல இங்கிலாண்டில் ஆடக்கூடிய ஒரு கிளப் அது. ஸோ அந்த ஆர்சனல் ஃபுட்பால் கிளப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 22 வருஷம் கழித்து ப்ரீமியர் லீக் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு கிளப் அது. ஏன்னா 2014 தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன், அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. காலேஜ் ஃபஸ்ட் இயரோ அப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபுட்பாலும் பெருசாக வேர்ல்டு கப் மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதாவது அது ஒரு பெரிய ஸ்டோரி, அதுக்கு நான் அப்புறமா வரேன் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன் அதெல்லாம் சொல்கிறேன். பட் அந்த கிளப் ரொம்ப நல்ல கிளப், பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்த ஒரு கிளப் அது. ஸோ இப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறினாலும் அவங்க டைட்டில் வின்னிங் அப்படிங்கிற ஒரு ஒரு ரேஸில் லாஸ்ட் 3 வருஷமாக இருந்தாங்க. ஸோ 22 வருஷம் கழிச்சு கப் அடிச்சிருக்காங்க நான் சப்போர்ட் பண்ணுற ஃபுட்பால் டீம். ஸோ இட்ஸ் எ வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ. எனக்குலாம் நேற்று நைட் தூக்கமே வரல, ஒரு மாதிரி எப்படி எமோஷ்னலாகவே இருந்தேன். நான் ஆஃபீஸில் எல்லோரும் டீ வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து டீ குடிப்போம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபுட்பால் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் வாட்சிங், அது உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒரு பரிமாணத்தை கொடுக்கும். இது என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன். ஏன் தெரியுமா, 2014 கிட்டத்தட்ட ஒரு 18 வரைக்கும் என் லைஃப்பில் எனக்கு ஆட்கள்லாம் இல்லாதப்போ, நான் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு மொமெண்ட் எனக்கு கிடைக்காதப்போ, அப்பா அம்மா பக்கத்தில் இல்லாதப்போலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபுட்பால் தான் பார்ப்பேன். நைட்டு ஃபுல்லாக மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கிலாண்டு அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா யூரோப் முழுக்கவே பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அங்கே இருக்கிற டைமுக்கும் இந்தியாவில் இருக்கிற டைமுக்கும் செம டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இரவு நேரங்களில் தூக்கம் வராதப்போ நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்து அது ஒரு அடிக்ஷனாக மாறி, அது ஒரு ஃப்ரெண்டாக மாறி, அந்த கமெண்டேட்டர்ஸ் என் கூடயே பேசுகிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான கேமாக அது மாறி இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து நிற்கிது. காலேஜ் படிக்கிற அப்போ இருக்கிற எனக்கு தெரியாது, இத்தனை வருஷம் ஆகும் நான் துபாயில் வந்து ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு தான் என் வாயால் ஆர்சனல் டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன்லாம் தெரியாது. ஸோ நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வருஷமும் நம்ம தான் ஜெயிப்போம்னு. ஃபுட்பாலோட ஆர்சிபி நாங்கள் அப்படி தான் போயிட்டுருக்குது. சரி, எனிவே நான் இந்த கதையை இதோட முடிச்சிடுறேன், இதுக்கப்புறமா நம்ம வந்து கிரிக்கெட் பேசுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அசோசியேட்டட் வித் ஸ்போர்ட்ஸ் அஃப்கோர்ஸ். வேல்லேருந்து மொழியிலேருந்து பாட்டு கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது மசாலா கெஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜி மது வந்திருக்கேன் உங்களோட பேச. காலை வணக்கம். பேக் டு பேக்கு.

0: que se mudaría tu net.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
5: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இன்னோகரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் till 31st May.
5: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: நீங்க
1: அப்படியா?
0: தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
1: அப்புறம் நினைச்சேன்
0: என்ன நடவடிக்கை எடுக்கிறமோ எடுத்துறேன். சரியா? ஓகே சார், உங்களுக்கு என்ன
1: பாட்டு வேணும்?
0: ஓகே, உங்களுக்கு ரெண்டு பாட்டா கூட கொடுக்கலாம் போல, தப்பு இல்லை. தேங்க்யூ பிரதர். உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: பாலாஜி.
0: ஓகே பாலாஜி, தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே, பை பாய். பாலாஜிக்காக நான் வந்து ராஜா சார் பாட்டு கொடுக்குறேன். நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் நான் இன்ஸ்டாகிராம்ல, அதுல வந்து இந்த வீராலேருந்து மலைக்கோயில் வாசல் இருக்கும்ல, மலை வாசலில் சாரி, அந்த மலைக்கோயில் வாசலில் பாட்டை வந்து ஒருத்தர் பயங்கரமாக புகழ்ந்து அதில் இருக்கக்கூடிய நுவான்சஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருந்தார். கிரெடிட்ஸ் டு தட் கை, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. அதில் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த டின் டின் டின் டின் டின் டின் சக் டின் டின் டின் டின் டின் டின் சக், அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருந்தார். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான பாட்டு அது. அது அது பெருசாக நம்ம இந்த காலத்து குழந்தைகள் அதை கொண்டாட மாட்டுறாங்களேன்னு வருத்தமாக இருக்குது. அந்த பாட்டை கே போவாங்க 89.4 தமிழகம் லார்ஜ் போது பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ ரொம்ப மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
3: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: brought to you by Basha by Biryani.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ரெடியா
5: சார்?
6: நடந்தது
5: நடந்தது,
6: கேமரா
5: நடக்க போவது
6: நடக்க போவது.
5: ரோலிங்
7: Ramani Events presents Rolling Sir Action. 894 Dubai-oda Instagram page-la neenga Rolling Sir episodes-a paathu enjoy pannalam. Oru cinema scene-a naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang-la nadippu arakkargal irukkaangala? Neenga UAE mulukka office, hotel, tea kadanu enga work pannalum illa gang-a enga irundhalum RJ Madhu naanum en team-um unga edathukke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
8: Relish the Rasa Group Varangum Ritham Chaitanyam Season 5 happening on May 24th at Emirates Theatre Dubai, sponsored by Anathangam Golden Diamonds Karama. Kaalai 11 mani mudal Amirakathin pala pagudigalilum irundhu palveru kalaiyargal pangu perukindranar. Adumattumindri maalai 5:30 manikku Dr. Sheila Unnikrishnanin Sridevi Nrithyalaya kuluvinar varangum Shri Krishna Sanmargam endra sirappu nadana nigazhchiyum nadaipera irukkirathu. Tickets available at ticketsfy.com. official radio partner 89.4 Tamil FM.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
3: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
4: டே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
4: மறந்துட்டேன்.
3: கவனிக்கவே இல்ல.
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
3: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
4: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன,
3: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
4: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
3: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
4: பிராவோ நிவேதாவோட தனர தனர த ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st Varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: விதமா வைரஸை பரப்பி விட்டுறாங்க, அது நமக்கு வந்து பிரச்சனையா முடிஞ்சிருது. இந்த உலகின் பல்வேறு பகுதிகளில் நீங்க ஏதாவது வைரஸை பரப்புறீங்கன்னா அதையே பிளைட் எடுத்துட்டு வந்து உலகம் முழுக்க கொடுக்குறீங்க. வெரி பேட்மா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: As expected, UAE is completely prepared அப்படினு சொல்லிட்டாங்க. UAE வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா, எபோலா வைரஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் UAE is ready to face. அதை தாண்டி ஹெல்த் மானிட்டரிங் மெஷர்ஸ்லையும் ப்ரிப்பேர் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய எஃபர்ட்ஸ்லையும் UAE வந்து டாப்ல இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை எபோலா அவுட் பிரேக்கை பற்றி ஏதாவது ஃபேக் நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நேஷனல் எமர்ஜென்சி கிரைசிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே ஆர் கான்ஸ்டன்ட்லி மானிட்டரிங். அதையும் தாண்டி எல்லாத்தையுமே பக்காவாக, யார் வராங்க போகிறாங்க, யாருக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எபோலா வைரஸ் இப்போ வந்து உலகம் முழுக்க பரவறதுக்கான ஒரு மைன்யூட் சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னு ஆப்பிரிக்கன் தரப்பிலிருந்து நியூஸ் வெளியே வந்திருக்கு. அதை தாண்டி WHOவும் சொல்லியிருக்கிறாங்க, பஹ்ரைன், ஜார்டன் வந்து சில பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு 30-day ட்ராவல் சஸ்பென்ஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த எபோலா வைரஸோட பரவல் இருக்கிறதால. பட் நம்ம அதுக்கு வரி பண்ணிக்க வேணாம், இப்போதைக்கு சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, நான் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். இது மசாலா கஃபே on 89.4 தமிழ் FM. And நீங்க 89.4 தமிழ் FM ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கனா இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல அவேலபிளா இருக்கு.
2: இன்னைக்கு 91 போடு.
3: என்னது
2: 90s not out.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 870,643 பேர் எழுதிய நிலையில் 821,105 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் 0.51% அதிகமாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் இவ்வாண்டு 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாணவர்கள் 92.15% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 5,171 பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 1,931 அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வெழுதிய 13,292 மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களில் 11,418 பேர் தேர்ச்சி பெற்றனர். தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சி பெற்றனர். தமிழில் 34 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளதுடன் ஆங்கிலத்தில் 92 பேரும் கணிதத்தில் 3,194 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். அறிவியல் பாடத்தில் 10,476 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளதுடன் சமூக அறிவியல் தேர்வில் 3,336 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% தேர்ச்சியுடன் முதலிடம் பிடித்தது. சிவகங்கை 2ஆம் இடத்தையும் தஞ்சை 3ஆம் இடத்தையும் திருச்சி 4ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் 86.58% தேர்ச்சி பெற்று கடைசி இடத்தில் உள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: எதிர்வரும் நாட்களில் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் உள்ள பாஜக அரசு அகற்றப்படும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது. இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி, மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள பாஜக அரசு சிறுபான்மையின மக்களை குறிவைத்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளின் கடைகள் புல்டோசர்களால் இடிக்கப்படுகின்றன. இதன் மூலம் இந்த அரசு நமது அரசியலமைப்பை சிதைத்துக் கொண்டுள்ளது என்று மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் உள்ள அனைத்து அதிவேக வீதிகளினதும் 312.57 கிலோமீட்டர் தூரத்துக்கான வருடாந்த பராமரிப்பு செலவு 5,180.90 மில்லியன் ரூபாய் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டார். இதேவேளை 2025 ஆண்டின் ஆரம்பம் முதல் 2025 டிசம்பர் 31 தேதி வரையிலான காலப்பகுதியில் அனைத்து அதிவேக வீதிகளில் இருந்தும் கிடைத்த மொத்த வருமானம் 16,330.14 மில்லியன் ரூபாய் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஜப்பானின் ககோஷிமா மாகாணத்தின் தெற்கு தீவுகளில் இன்று 5.9 மேக்னிடியூடில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என்பதை ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை இந்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை எந்தவொரு உயிர்ச்சேதமோ அல்லது சொத்துச்சேதமோ ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா உள்ளிட்ட எந்த ஒரு சுகாதார அவசர நிலைகளையும் அல்லது புதிய சுகாதார சூழ்நிலைகளையும் சமாளிக்க முழுமையான தயார் நிலையில் உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயர்மட்ட சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளுக்கேற்ப நாட்டின் தயார் நிலை மற்றும் சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாக தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமும் சுகாதாரம் மற்றும் தடுப்புத்துறை அமைச்சகமும் தெரிவித்துள்ளன. எபோலா வைரஸ் தொற்றை தொடர்ந்து தென் சூடான், கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் இருந்து வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு 30 நாட்கள் பயண தடையை பஹ்ரைன் விதித்துள்ளது. இதேவேளை கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் இருந்து வரும் பயணிகள் ஜோர்தானில் நுழைவதையும் ஜோர்தானிய அரசு இடைநிறுத்தியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அல்ஃபுஜைராவில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 34 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: Star of the month.

0: ஓகே. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு பிடிச்ச டீம்லாம் வின் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அந்த நினப்பாகவே இருக்கும். சோஷியல் மீடியாவை திறந்தாலே அந்த மீம்ஸாக வரும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஜெயிக்கும் போதே ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நமக்குலாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். 22 வருஷம் கழிச்சு நான் சப்போர்ட் பண்ணுற ஃபுட்பால் கிளப் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே, இதே ட்ரெயில் பற்றி ஒரு அப்டேட் பார்ப்போமா? டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் என்ன கொடுக்க போறேன்?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, ஸோ எத்தியா ட்ரெயில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எத்தியா ட்ரெயில் ட்ரெயின்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வகையில் உங்களுக்கு லக்கேஜ் ஸ்டோரேஜ்க்கு தனியாக ஒரு ஏரியா இருக்கும். அதே மாதிரி எத்தியா ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பித்னா பிரிட்ஜ் இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 600 meters பிரிட்ஜ், அது கிட்டத்தட்ட 3/4 kilometer அந்த பிரிட்ஜ் வந்துருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பித்னா ஃபோர்ட்டை நீங்கள் வந்து அழகாக பார்க்கலாம் இந்த பிரிட்ஜில் போகும்போது. அதை தாண்டி இந்த 900 kilometer ரயில் நெட்ஒர்க் ஆன எத்திஹாட் ரயில் பல்வேறு ஏர்போர்ட்ஸ்க்குமே வந்து போகக்கூடிய காரணத்தால் நீங்கள் கம்யூட் பண்ணுறதுக்கு ஊருக்கு போகிறதுக்குலாம் கூட எத்திஹாட் ரயிலை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுஜேராலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 tunnels இருக்கும். ஃபஜர் மவுண்டன்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணி வரதால கிட்டத்தட்ட 6.9 kilometers கம்பைல்டாக 9 tunnels வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம் அண்ட் கம்ஃபர்ட் கிளாஸஸ் அப்படின்னு 2 classes இருக்குது. ப்ரீமியமை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெக்ளைனிங் சீட்ஸ் வித் ரெட்ராக்டபிள் ட்ரேலாம் இருக்கும். கம்ஃபர்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் டார்க் கிரே சீட்ஸு, அதுவுமே மூவபிள் ஹேண்ட்ரெஸ்டோட அழகான ஒரு கிளஸ்டர் ஃபார்மேட்டில் சார்ஜிங் போர்ட்ஸ் பவர் அவுட்லெட்ஸோட பிரமாதமாக இருக்க போகுது. அதை தாண்டி ஒரு ட்ரெயினில் 400 passengers, இட் வில் ட்ராவல் அட் அ ஸ்பீட் ஆஃப் 200 kilometers per hour. துபாய் டு அபுதாபி வெறும் 57 minutes, அபுதாபி டு ஃபுஜேரா வெறும் 105 minutes, நாட் ஈவன் 2 hours, 1.5 நேரத்தில் நீங்கள் போயிடலாம். பட் அபுதாபி டு ஃபுஜேரா நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான எத்தியா ட்ரெயில் அப்டேட்டுகள்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: தமிழ் எஃப்எம் ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல இருக்க போய் டவுன்லோட் பண்ணாங்க. ஓகே, இஷான் கிஷன் வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பெருசாக அட்ரஸ் பண்ணவே இல்லை. அஸ்வின் சொல்லியிருந்தாரு, ஆக்சுவலாக ஓகே நோ ப்ராப்ளம் இட்ஸ் ஓகே, கிரிக்கெட் யார் பேண்டராக இதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஸ்டில் அதை அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா சென்னை ஃபேன்ஸ் வந்து டாக்ஸிக் கிடையாது, பெருசாக ரொம்ப போட்டு இது பண்ணிங்கன்னா எந்த ஒரு வெளிநாட்டு பிளேயர்ஸ் வந்தாலுமே அவங்களையுமே என்கரேஜ் பண்ணி கைத்தட்டக்கூடிய ஒரு க்ரௌடுன்னு தான் காலகாலமாக சென்னை க்ரௌடை சொல்லுவாங்க. அப்படின்றப்போ ஏன் அவர் இந்த மாதிரி வீட்டுக்கு போங்க வெளியே போங்க அப்படிலாம் காட்டியிருக்கணும், அது எதுக்கு? அது அவர் மேபி சென்னையை பற்றி அவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். பட் அவசரப்பட்டு ஹேண்ட் கெஸ்டர்லாம் காட்டிட்டு நீங்கள் வந்து பிளேயர்ஸ்க்கு போய் தோத்துட்டிங்கன்னா அப்புறம் கலை பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துறோம். மனிதன் படத்தில் பிரகாஷ் ராஜ் சொல்லிட்டே இருப்பார்ல, அட்வான்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அப்படிங்கிற அந்த மாதிரி. ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி டிராஃபிக் எங்க இருக்குன்னு பார்த்துடலாம்.
1: Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months 0 VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு அப்கிரேட் ஆகுங்க.
0: ஆல் ரைட், ஸோ ஹைவேஸ்லேருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். 11E311 ஓகே இருக்கு, டுவர்ட்ஸ் துபாய் எஸ் சாரா சென்டர் தாண்டி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இருக்குது. அபுஷாகரா நோக்கி ரெண்டு டேரக்ஷன்லேயுமே டிராஃபிக் இருக்குது. கொஞ்சம் ரோட் ஒர்க்ஸ்லாம் நடக்கிறதால மலையா ஸ்ட்ரீட்லேயும் நல்லா ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஒரு கிராஷ் வரைப்படம் இருக்குது மலையா ஸ்ட்ரீட்டில், டுவர்ட்ஸ் 311. அண்ட் டுவர்ட்ஸ் 311 அதே மலையா ஸ்ட்ரீட்டில் இந்த பக்கம் மொயிலா பஸ் டெர்மினல் அந்த சைடு வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, D64, ஷார்ஜா ரிங் ரோடு இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. சரியா, அதே மாதிரி துபாய் டிசி டிஸ்ட்ரிக் கிட்ட ராஸ்கில் ரோட்லேயும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இதுதான் தற்போதைய நிலப்பரம். ஸோ இது வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் புட்டில் பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அஜ்மான் டு ஷார்ஜா வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் கல்ச்சுரல் ஸ்கொயர் பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு கிராஷ் போட்டிருக்கு. ஸோ பயங்கர ஸ்லோவாக இருக்குது டுவர்ட்ஸ் வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் புட். இஃப் யூ ஆர் ட்ராவலிங், டேக் கேர். அந்த ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு ரூட் எடுத்து போகிறது இட்ஸ் அ பெட்டர் சஜஷன். இஃப் யூ ஆர் ட்ராவலிங் ஃப்ரம் அஜ்மான், அஜ்மான்லேருந்து வந்துருக்கீங்க அப்படின்னா E11க்கு வேலை 311 எடுக்க முடியும் எடுத்துருங்க.
1: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding. Master, சூடா ஒரு பாட்டு.
2: Incoming.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க Tanjai Elite Restaurant. Jebel Ali Industrial First and Horlands.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இன்னோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st May.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
1: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏ பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
7: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இன்னைக்கு வந்து வேர்ல்ட் பி டே. பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனா இந்த உலகமே இயங்காத அளவுக்கு ஒரு பயாலஜிக்கல் சைக்கிளை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு இந்த பி. ஸோ ஹனி அண்ட் வேக்ஸை வந்து பர்சனல் யூஸ்க்காக 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 7,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் பெயிண்டிங்ஸ் ஸ்பெயினில் என்ன சொல்லுது அப்படின்னா, பீ கீப்பிங்கை மனுஷங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீ ஹைவ் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகி உலகம் முழுக்க தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் பருக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ May 20th பீ டேவாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம், 1734லேருந்து 1773 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஸ்லோவேனியன் பீ கீப்பர் ஆண்டன் யான்சா அவருடைய பிறந்தநாள். அவர் தான் வந்து ஃபோர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீ கீப்பிங். அதனால தான் இன்னைக்கு வேர்ல்டு பீ டே அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஹனி வேக்ஸ் அதர் ஹைவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி இந்த பீ டேவை நீங்கள் கொண்டாடலாம். நிறைய மால்ஸ்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய உருண்ட பாட்டில் வந்து எமனி ஹனி இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரிஜினல் ஹனி அப்படின்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பீ வந்து தன்னோட மொத்த லைஃப் டைமில் ஒரே ஒரு பீ, சிங்கிள் பீ வந்து 1 in 12 or 1 in 8 ஆஃப் அ டீஸ்பூன் ஆஃப் ஹனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுமா. குவீன் பீ இருக்குல்ல, அதுதான் உள்ளதிலே அதிகமாக எக்ஸ் போடுமா, ஒரு நாளைக்கு 2,000 முட்டைகளை இடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பீஸ்க்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் ரோஸ் மேரி லாவெண்டர் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கான். இந்த உலகத்தில் மொத்தம் 20,000க்கும் மேற்பட்ட தேனி வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலர் ஆஃப் த ஹனி வந்து எந்த ஃப்ளவர்லேருந்து அது வருதோ அது பேஸ் பண்ணதாக தான் ப்ரிடாமினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீ தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் காமன் பாலினேட்டர்ஸாக இருக்குது. ஸோ க்ராப் அண்ட் பிளான்ட் கல்டிவேஷனுக்கு பீஸ் வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது, அதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்செக்ட்ஸ்லேயே பீ மாதிரி தான் ரொம்ப சாதாரண இன்செக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேர்ல்டு ஹங்கரையே வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு தெரியுமா. வேர்ல்டு ஹங்கருக்கு போகாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, கரெக்டான டேர்மில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ பீஸ் ஆர் ஆல்சோ என்டேஞ்சர்ட். அதே நேரத்தில் நான்லாம் காலேஜ் படிக்கும்போது என் காலேஜ் வெளில பெருசாக ஒரு தேன் கூடு இருக்கும், அதெல்லாம் பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவோம். ஏன்னா தேன் கூட்டை நீங்கள் அடிச்சிங்கன்னா முடிச்சு விட்டுருவோம் தேனி. ஸோ அதனால் பீ விரும்பிகளுக்கு ஹாப்பி பீ டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுறேன், தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அமைச்சரவையில் அதிமுக அணி இடம்பெறாது என தாவிகா தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் விசிக்கு இடம்பெறுமா என்ற கேள்விக்கு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் கூறியிருந்தார். தாவிகா அமைச்சரவையில் திருமாவளவன் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவையில் அதிமுக இடம்பெற்றால் எங்களின் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் விஜய் அமைச்சரவையில் இடம்பெற எதிர்பார்த்திருந்த வேலுமணி சண்முகம் தரப்புக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதிருப்தி அதிமுகவினருக்கு அமைச்சர் பதவி தர கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டதை அடுத்து தாவிகா பின்வாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. சி வி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் உட்பட 8 பேர் அமைச்சர் பதவி எதிர்பார்த்ததாக கூறப்படுகின்றது. தமிழ்நாடு அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தாவிகா அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து யோசிக்கவில்லை என IUML விளக்கம் அளித்துள்ளது. அதிமுக ஒரு தரப்பு அமைச்சரவையில் இடம்பெற்றால் பரிசீலனை செய்து முடிவெடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் அதிமுக பங்கேற்றால் நாங்கள் எங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்று பி சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திர மோடியின் சுற்றுப்பயணத்தின் போது செய்தியாளர் சந்திப்புகளில் கேள்வி பதில் நேரங்கள் ஒதுக்கப்படாதது குறித்து நோர்வே ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. இதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலளித்துள்ளது. நோர்வே பிரதமர் ஜானஸ் கர் ஸ்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய கூட்டு ஊடக சந்திப்பின் போது இருநாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் பிரதமர் மோடியை வழி அனுப்பிய பிறகு நோர்வே பிரதமர் அந்நாட்டு ஊடகங்களிடம் தனியாக பேசினார். இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் அதிருப்தி வெளியிட்டிருந்தனர். இதற்கு பதிலளித்த நோர்வேயில் உள்ள இந்திய தூதரகம் அன்று மாலை நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பிற்கு வந்து தங்களின் கேள்விகளை கேட்கலாம் என்று அழைப்பு விடுத்திருந்ததாக தெரிவித்தது. இந்தியாவில் தேர்தல் முறை அமைதியான முறையில் நிகழும் ஆட்சி மாற்றம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை சுட்டிக்காட்டி வெளியுறவு அமைச்சக அதிகாரி சிபி ஜார்ஜ் இந்தியாவின் நிலைப்பாட்டை தீர்க்கமாக பாதுகாத்து பேசியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலரின் விற்பனை விலை இன்று 342 ரூபாயை தாண்டியது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள தினசரி நாணய மாற்று வீத அறிவிப்பின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 332 ரூபாய் 0.8% விற்பனை விலை 342 ரூபாய் 70% பதிவாகியுள்ளது. நேற்று அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 328 ரூபாய் 23% விற்பனை விலை 338 ரூபாய் 0.7% பதிவாகியிருந்தது. இதேவேளை இன்றைய தினம் அரசு வங்கியொன்றில் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 345 ரூபாய் 20% பதிவாகியுள்ளதுடன் அதன் கொள்வனவு விலை 335 ரூபாய் 65% பதிவாகியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொடர்வது பொருத்தமற்றது என சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். முழுமையான போர் நிறுத்தம் அவசர தேவையாக இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று பீஜிங்கில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான பேச்சுவார்த்தையின் போது முழுமையான போர் நிறுத்தம் மிக அவசரமானது என அவர் கூறினார். மீண்டும் போர் நடவடிக்கைகளை தொடங்குவது பொருத்தமற்றது என்று அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளை தொடர்வது மிகவும் முக்கியமானது என்றும் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார்.
0: Business update.
2: உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் சுமார் 1% குறைவடைந்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் தொடர்ந்தும் சரிவை சந்தித்துள்ளன. எனினும் மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் நிலவும் விநியோக தடைகள் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகளின் முடிவு குறித்து முதலீட்டாளர்கள் இன்னும் எச்சரிக்கையுடன் உள்ளனர். மேற்கு டெக்சஸ் சந்தையில் ஒரு பி பாய் கச்சா எண்ணெய் விலை 1.09% சரிந்து $103 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பி பாய் கச்சா எண்ணெய் விலை 1.10% சரிந்து $110.1 உள்ளது.
1: Business update. Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, இதுல தான் ஹாலிடேஸ் பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் போட்டுருவோம் நம்ம.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Friends, சில கம்பெனிஸ்ல மண்டே ஊ சேர்த்து லீவு கொடுக்கறாங்க அப்படினா கேள்விப்பட்டேன். சோ 9 நாள் ஹாலிடே பிரேக் வரும் அப்படிங்கிறதுக்காக HR experts and legal professionals என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரைவேட் செக்டர் கம்பெனியோட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அப்ரூவல் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சில கம்பெனிஸில் வந்து ஸ்டாஃப் நீட்ஸ் இருக்கும், ஆப்ரேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணி லீவ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பேன். பட் எனிவே டியூஸ்டே டு ஃப்ரைடே ஆப்வியஸாக லீவ் அப்படிங்கிறது எமோஜி சாரி சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யுஏஇ லேபர்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு ரைட் இருக்குது பெய்டு இல்லைனா அன்பெய்டு லீவ் கேட்கறதுக்கு மண்டே அன்றைக்கி, குறிப்பாக பப்ளிக் ஹாலிடேக்கு நடுவில் ஒரு மண்டே வருது அப்படின்னா அதுக்கான லீவ் வந்து அவங்க கேட்கலாம், அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஃபுட் டெலிவரி, டிரான்ஸ்போர்டேஷன், மீடியா, ஹைப்பர் மார்க்கெட்ஸ், நடுவில் மீடியா சொல்லணும், ஓகே, ஹைப்பர் மார்க்கெட்ஸ், மால்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி, இந்த மாதிரி சர்வீசஸில் அன்இன்டரப்டட் ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் சில கம்பெனிஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா செய்தி. இன்னொரு பக்கம், இந்த 9 நாட்கள் லீவு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜூன் 1st வரும், அதில் ப்ரைவேட் செக்டார் சேலரி ரூல்ஸ் புதுசாக வந்திருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சற்று நேரத்தில் வந்து நான் ஃபர்னிஷ் பண்ணுறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: RJ மது பேசிட்டு இருக்கேன், இந்த மசாலா கஃபே 89.4 தமிழ் FM. நீங்க இன்னும் தமிழ் FM உடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே பண்ணுங்க. You are missing something and Play Store and App Store ல அவைலபிள் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் is free of cost and without in app ads.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
2: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
2: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

நண்பர்களே, டிராபிக் எங்க இருக்குன்னு சொல்றேன். அபுசாகரா பக்கத்துல ரெண்டு டைரக்ஷன்லயுமே செம டிராபிக்கா இருக்கு. மலையா ஸ்ட்ரீட்லயும் அங்கங்க வந்து நல்ல ஸ்லோவா தான் இருக்கு. எஸ் 120 நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு பக்கத்துல S117 கரெக்டா அந்த சிக்னல்ல, அதாவது அந்த ஸ்கொயர் வரும்ல, அலி பின் அஹமத் அல் அப்துல் ஸ்கொயர், அங்கே வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி E311 துபாய் வந்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால் அங்கே பயங்கர ஸ்லோவாக இருக்குது. கரெக்டாக இந்த சாலிட் வேஸ்ட் கிசேஷ் லேண்ட்ஃபீல்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில். அதே மாதிரி டுவர்ட்ஸ் ஷார்ஜா நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா மிருதி சிட்டி சென்டர் தாண்டி ஏர்போர்ட் தாண்டி போகும்போது முயஸ்னா 1 பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால் E311 செம ஸ்லோவாக இருக்குது. துபாய் ஏர்போர்ட்லேருந்து டுவர்ட்ஸ் தேரா நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு E11 கிட்ட. அதனால் D89 நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. சரியா, மதியம் 1 மணி மாதிரி இல்லை, கொஞ்சம் ஈவினிங் மாதிரி தான் இருக்குது. இப்பயே அல்கேல் ரோட்லேயும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் தாண்டி ராசல் கோ ரோட்டில் எப்படி இருந்தாலும் கூஸ் பாண்ட் கிட்ட போகும்போது அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால் பல்வேறு இடங்களில் நிறைய ஸ்லோ மூமெண்ட்ஸ் இருக்குது. பார்த்து பொறுமையாக வாங்க. டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. 91 போடு. 90s not out.

0: நடந்தது
1: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
2: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேட் இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும்நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும் பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும்நெய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரா வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Chillax song of the hour.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு டைஜஸ்ட் சர்டன் திங்ஸ். அந்த மாதிரி ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது. அதாவது இங்கிலாண்டின் பெங்களூராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்சனல் டீம் வின் பண்ணதை அடுத்த ஒரு 10 நாளைக்காச்சும் குறைஞ்சது நான் வந்து கொண்டாட போகிறேன். ஆர்ஜே மதுஸ் பேக் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: துபாயிலேருந்து முகமது.
0: துபாயிலேருந்து முகமது, நேற்று தான் உங்களுக்கு பாட்டு கொடுத்தேன்.
1: ஆமாங்க.
0: ஓகே, நாங்கள் தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு பாட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த வாட்டி கொடுக்குறேன். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ஆட்டங்கள வந்துட்டு மனசுக்குள்ள தாகம் வந்துட்டாங்க.
0: சரி, ஓகே முகமது, தேங்க்யூ. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை பண்ணிக்கிட்டு. வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? கருத்துக்கள் விமர்சனங்கள்
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ரேடிங், ஷார்ஜா, துபாய், அபுதாபி, அனலைன் சின்ஸ் 1982.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: அமைச்சரவைக்கு அழைப்பு விடுத்த தாவைக்காவின் பெருந்தன்மையை வரவேற்பதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தெரிவித்துள்ளது. கட்சியின் தீர்மானம் தொடர்பில் ஆலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று கட்சியின் தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் தெரிவித்தார். நாளை காலை 11 மணிக்கு கட்சியின் நிர்வாகக்குழு கூடி தீர்மானிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசியல் நிகழ்வுகள் தொடர்பில் நாளை முக்கிய ஆலோசனை இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி மறுப்பு சரியான முடிவு என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: டெட்ரா பேக் பெட் பாட்டில் செஷேக்களில் மது விற்பனை செய்வதற்கு தடை விதிக்க கொள்கை வகுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளின் காவல்துறைகளுக்கும் இது தொடர்பில் நோட்டீஸ் அனுப்ப தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மதுபோதையில் வாகனம் செலுத்துவதற்கு எதிரான அமைப்பு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலி கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக சுரேஷ் சாலி கடந்த பிப்ரவரி மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
2: அமீரக செய்திகள்.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணு உலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். அமைதி பயன்பாட்டுக்கான பராக்கா அணுவின் நிலையத்தை ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் ஆயுத குழுக்கள் குறிவைத்தது பிராந்தியம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலின் தீவிரத்தை காட்டும் ஆபத்தான அறிகுறி என்று அவர் கூறினார். இது ஒருபுறம் முழுமையான இறையாண்மை கொண்ட தேசிய அரசின் இல்லாமையையும் மறுபுறம் 1977 ஜெனீவா ஒப்பந்தத்தின் கூடுதல் நெறிமுறை மற்றும் 1981 ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை தீர்மானம் 487 உள்ளிட்ட சர்வதேச சட்டங்களின் வெளிப்படையான மீறல்களையும் பிரதிபலிக்கின்றது என்று டாக்டர் அன்வகர் காஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் ஈரானை தாக்கினால் மத்திய கிழக்கு போர் பிராந்திய எல்லைகளை தாண்டி மேலும் பரவும் என்று ஈரானின் இஸ்லாமிய மறுமலர்ச்சி படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மீண்டும் நடத்தப்பட்டால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பிராந்திய போர் இந்த முறை பிராந்தியத்தை தாண்டி பரவும் என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. எங்களின் பேரழிவு தாக்குதல்கள் உங்களை நசுக்கும் என்று ஈரான் புரட்சிகர காவல் படையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi, NLI since 1982.

அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய நாள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. என்ன 2 மணிக்கு மேல வந்துட்டு புதிய நாள் அப்படின்னு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நிகழ்ச்சிக்கு வரும்போதுதான் எனக்கு புதிய நாள். என்னதான் 7 மணிக்கு விடிஞ்சாலும், 7 மணிக்கு வந்து அலுவலகத்துக்கு வந்தாலும், நிகழ்ச்சியில வந்து வணக்கம் சொல்லும் பொழுது அது ஒரு புதிய நாளாக தான் நாம் பார்க்கறது உண்டு. அதனாலதான் அப்படி சொல்றேன். சரி, கடைசியா கேட்ட 2 பாடல்கள் தவசி படத்துல இருந்து வந்த பாடல், வித்யாசாகர் இசையில. அதுக்கப்புறமா பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல இருந்து வந்த பாடல்கள். இந்த 2 பாடல்கள்லையும் என்னென்ன வாத்தியங்களை பயன்படுத்தி இருக்காங்க இசையமைப்பாளர்கள் அப்படின்னு கொஞ்சம் அவதானிக்கிற மாதிரி இன்னைக்கு இருந்தது. பாடல்கள் வந்து ஒவ்வொரு தடவை கேட்கும் பொழுதும் அதை திகட்டாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்த நாம அதுல அவதானிக்கிறோம். சில நேரங்களில் வந்து வரிகள் என்ன இருக்கு, என்னவா இருக்கு அப்படின்னு அவதானிப்போம். இசை எப்படி இருக்கு அப்படின்னு அவதானிப்போம். இன்னைக்கு நான் வந்து இந்த இசை வாத்தியங்கள் அது சார்ந்த ஒரு கவனம் வந்து இன்னைக்கு அதிகமா குவிக்கப்படுறத நான் அவதானிக்கிறேன். அப்போ இந்த தவசி படத்துல வந்த பாடல்ல வித்யாசாகர் அவர்கள் என்னென்னவோ வாத்தியங்கள் எல்லாத்தையும் அப்படியே பேக்ரவுண்ட்ல வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அது என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அது சார்ந்த நிபுணத்துவம் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி அமைகிறது உண்டு. இந்த மாதிரி கவனிச்சிருக்கீங்களா? இந்த பாடல்கள் கேட்கும்போது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க, வித்தியாச வித்தியாசமான ஒலி வருதே அப்படின்னு அதை இன்னுமா உன்னிப்பா அவதானிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். சரி, இழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்று ஒரு முக்கியமான நாள். தென்னிந்தியாவினுடைய முதல் சாதி எதிர்ப்பு போராளி என்ற பெருமைக்குரிய அயோத்திதாச பண்டிதரின் 181வது பிறந்த தினம் இன்னைக்கு. எனவே இன்றைய நாளில் அவரை நினைவு கூறுவதுதானே சரியாக இருக்கும். ஏன்னா அப்படியான தொண்டை இந்த சமூகத்துக்கு வந்து அவர் ஆற்றி சென்றிருக்காரு. தமிழ் உணர்வு, தமிழ் மொழி உணர்வு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, பகுத்தறிவு, ஹிந்தி மொழி எதிர்ப்பு, வகுப்பு வாரி இட பங்கீடு, அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது, ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலை, பெண் விடுதலை, தீண்டாமை கொடுமை, சாதி ஒழிப்பு என சமூக மாற்றத்துக்கான பல போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு சமூக நீதி போராளியாக அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் காணப்படுறாரு. திராவிட இயக்கங்கள் உருவாகிறதுக்கான அடித்தளத்தை இட்டவர் என்ற பெருமையும் அவரை சார்கிறது. எனவே அவருடைய வழியில் இன்று தமிழ்நாடு, அதனுடைய சமூகங்கள், அதனுடைய எழுச்சிக்கு மிக மிக முக்கியமான வித்திட்டவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். இந்த நாளில் அவரை வந்து நினைவு கூறுறதுல பெருமகிழ்ச்சி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவரார் சொல்லிட்டு போனார். அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகளில் மட்டும்தான் அவங்க அவங்களுக்கு பெருமை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த வேறுபாடுகள் சமூகத்தில் இன்றளவில் களையப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லை அப்படிங்கிறது தான். முற்று முழுதாக அது இன்னும் களையப்படவில்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும். முடிந்த மட்டில் அதை களைந்து இந்த சமூகம் வந்து எல்லாருக்கும் சமமானது, எல்லாருமே சமமாக பார்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை விதைக்கிறது தான் அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. அது இன்றளவில் சாத்தியமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனவே அது சார்ந்து இன்னும் இன்னும் நாம பேச வேண்டிய தேவை காணப்படுது இல்லையா. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து மொழி படத்துல இருந்து காற்றின் மொழி பாட்டு வருது. அப்புறம் மனிதன் படத்துல இருந்து அவள் குழல் உதிர்த்திடும். ரெண்டும் அருமையான பாடல்கள். கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணும்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st May.
2: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். இந்த திருக்குறள் பெருமை என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய குறள். ஏற்கனவே சொன்ன பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் வர்ற அதே அதிகாரத்தில் வரக்கூடிய மற்றும் ஒரு குறள் தான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நல்ல காரியங்களை செய்யாதவர்கள் சிறியவர்கள், உயர்ந்த நிலையில இருந்தாலும் அவங்க வந்து சிறியவர்கள் தான். செயற்கரிய நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தாழ்ந்திருந்தாலும் அவங்க சிறியவர்களாக கொள்ளப்பட மாட்டார்கள், அவர்கள்தான் பெரியவர்கள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். வள்ளுவருக்கும் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய திருக்குறளுக்கும் அயோத்திதாச பண்டிதருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்புன்னு உங்களுக்கு தெரியுமா? ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு திருக்குறளை அச்சு வடிவத்துல நாம் எல்லாருமே கையில வச்சு படித்து கொண்டாடுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அயோத்திதாச பண்டிதரினுடைய தந்தை தான். மிகப்பெரிய ஒரு கல்வி புலம்பிக்க குடும்பத்தில் பிறந்தவர் தான் அயோத்திதாச பண்டிதர். எனவே அவருடைய அப்பா தாத்தா இவங்க எல்லாருமே நல்லா படித்தவங்க, சிறந்த கல்வி புலமை பெற்றவர்கள். இவருடைய தாத்தாவான பட்லர் கந்தப்பன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரதிகள் அழிந்து நூற்றாண்டுகளாக வழக்கத்தில் இல்லாமல் போயிருந்த திருக்குறளை தன்னுடைய குடும்ப சேமிப்பு ஈடுகளில் இருந்து மீட்டு எல்லிசு துறை அப்படிங்கிறவர்கிட்ட வழங்கியிருக்காரு. அதுக்கப்புறம்தான் திருக்குறள் இன்றைய அச்சு வடிவத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இன்றைக்கு திருக்குறளை நாமெல்லாம் வச்சு கொண்டாடி படித்து எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் விட்டு இட்டவங்க அப்படின்னு சொன்னால் அது அயோத்திதாச பண்டிதரனுடைய குடும்பம்தான். எனவேதான் அவர் ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இல்லையா? ஏற்கனவே சொன்ன மாதிரி, மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழ் அல்லவர். நீங்கள் செய்கிற செயல் தான் உங்களை யாரு அப்படின்னு தீர்மானிக்கும். நீங்கள் யாரு அப்படின்னு ஒருத்தங்க வந்து கேட்டால் உங்கள் பேரை சொல்லுவீங்களா? ஒரு பாட்டில் கூட வரும் இல்லையா? என்ன சொல்லுவீங்க நீங்கள் யாரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்குமே அவங்களுடைய அடையாளம் என்றது அவங்க செய்கிற தொழிலா, இல்லை அவங்க பெயரா, இல்லை அவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயமா? அது எதுவுமே கிடையாது. அவங்க எப்படியான செயல்களை செய்யக்கூடியவங்க, அவங்களுடைய செயல் தான் அவர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தை இந்த திருக்குறள் சொல்லுது. அதைத்தான் அயோத்திதாச பண்டிதரும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் வலியுறுத்தி சென்றிருக்காரு. நிறைய பேருக்கு மிக மிக முக்கியமான படிப்பினைகளை வழங்கியிருக்காரு. எனவே தான் இன்றைக்கு அவருடைய 181வது பிறந்த தினத்தில் அவரை நாம நினைவு கூறுறோம். அடுத்து காதலில் விழுந்தின் படத்தில் இருந்து பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல காரா படத்தில் இருந்து ஒரு பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: be back after a short commercial break.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டிஆக்சிடன்ட்ஸ், சரியான டயட்டரி ஃபேக்ட் இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும்நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய்.
7: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிள் இருக்கணும். நான் பிரெயின் ரோட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
8: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
7: மறந்துட்டேன்.
8: பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
9: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
10: மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

இன்னைக்கு உலக அரங்குல அல்லது சமூக வலைதளங்கள்ல கியூட்டஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற எதுவுமே இல்ல, இத்தாலி பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி வந்து மோடியை வந்து சந்திச்சிருக்காங்க. அப்போ வந்து மெலோடி அப்படிங்கிற சாக்லேட் வந்து மோடி அவர்கள் வந்து பரிசளிக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த மெலோடி அப்படிங்கிறதுக்கு ஏன் அதை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த மெலோனி அவங்களுடைய பேர்ல முன்பகுதி, மோடியுடனுடைய பேர்ல பின்பகுதி, ரெண்டையும் சேர்த்த மெலோடி. இது வந்து ஜார்ஜியா மெலோனி அவர்கள் 2025 போன வருஷம் கோப் 28 மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சந்திப்புல மோடி அவர்கள் எடுத்த புகைப்படத்தை பதிவு செஞ்சு இதை வந்து சொல்லி இருந்தாங்க. இதை வந்து ட்வீட்ல வந்து எழுதியிருப்பாங்க. அதை அப்படியே மெய்ப்பிக்கிற மாதிரி மெலோடி அப்படிங்கிற சாக்லேட்டை வந்து இப்போ மோடி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ழகரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க, 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் 181வது பிறந்த தினமாக இருக்கு. சமூக நீதிக்காக போராடிய மிக மிக முக்கியமான தலைவர்கள்ல அவர் ஒருத்தர். அவருடைய குடும்பம்தான் இன்றைக்கு திருக்குறளை நாம வைத்து படிக்கிறதுக்கு கொண்டாடுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. எனவே திருக்குறள்ல இருந்தே நாம வந்து சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா தென்னிந்தியாவிலேயே முதல் சாதி எதிர்ப்பு போராளி என்ற பெருமைக்குரியவரும் இவர்தான், அயோத்திதாச பண்டிதர். எனவே அவருடைய குடும்பம் திருக்குறளுக்கு செய்த ஒரு பணி, அந்த தமிழ் தொண்டு தான் அவரையும் அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த திருக்குறளை ரொம்ப ஆழமா அவர் படிச்சிருப்பாரு இல்லையா? பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு பெருமை அதிகாரத்துல. பெருமை குணம் அப்படிங்கிறது எப்போதுமே தருக்கில்லாமல் இருத்தல், சிறுமை குணம் அப்படிங்கிறது பெருமை உடையோர் போல செருக்கோடு இருக்கிறது தான் ஒரு சிறுமை, சிறுமை குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பெருமை குணம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து நாங்கள் தான் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த நினைப்பு இல்லாம, நடவடிக்கைகள் அந்த மாதிரியாக இல்லாம ரொம்ப பணிவா நடந்து கொள்றது. சிறுமை குணம் அப்படிங்கிறது பெருமையா நான் தான் பெரியாள் அந்த மாதிரியான ஒரு மனநிலையோட அப்படியான நடவடிக்கைகளோடு இருக்கிறது தான் சிறுமை குணம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ரிதம் படத்துல இருந்து அன்பே பாட்டு வருது, அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல மாலையின் வேதனை கூட்டுதடி பாட்டு வருது. ரொம்ப ரொம்ப அழகான பாடல் அது இல்லையா? இளையராஜா இசையில கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து மனசு தொட்டு மட்டும் என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத அழைப்படுத்த கேளுங்க, 800-8-9-4-0 என்ற எண்ணுக்கு.

திருப்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: ரனிஷ் தி ராசா குரூப் வழங்கும் ரித்தம் சைதன்யம் சீசன் 5 ஹேப்பனிங் ஆன் மே 24th அட் எமிரேட்ஸ் தியேட்டர் துபாய். ஸ்பான்சர்ட் பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கரமா. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்யாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் tickets5.com. ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
7: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
8: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்.
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார் அவரு?
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: அட்டிங்க.

0: பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் செல்சி அணி பல வருஷங்களுக்கு அப்புறமா சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. இதை வந்து செல்சி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன கொண்டாட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நான் வந்து ஒரு ரியல் மேட்ரிட் ஃபேன், சரியா? ஆனால் ஒரு கொண்டாட்டம் இருக்குது. மிகப்பெரிய செல்சி ஃபேனான ஆர்ஜே மது அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து டீ பார்ட்டி கொடுக்குறாரு. எனவே அது ஒரு கொண்டாட்டம் தான். நம்ம என்னதான் வந்து அணி வாரியாக வந்து வேறுபட்டிருந்தாலும் கொண்டாட்டம் இந்த மாதிரி டீ பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் ஒன்று கூடிடுவோம். எனவே இன்னைக்கு மது அவர்கள் வந்து பார்ட்டி கொடுக்குறாரு, அதுக்காக நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? யாருக்கு பாட்டு கொடுக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யாரு பேசுறீங்க? வணக்கம்,
1: என்னோட பேரு கிறிஸ்
0: கிறிஷா. சரி, என்னன்னா நான் பேசுறது எனக்கே கேக்குது. நீங்க வந்து அந்த ரேடியோ சவுண்ட் வந்து
1: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டா?
0: ஆமா ஆமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: என்ன பாட்டு? மின்னலைக்கா படத்துல இருந்து ஏதாவது பாட்டு போடுங்க.
0: மின்னலையில இருந்தா?
1: ஆமா.
0: நன்றி நன்றி, வருது உங்களுக்காக கிறிஷ் அந்த பாட்டு.
1: ஒரு விஷயம் சொல்லவா?
0: சொல்லுங்க.
1: உங்க ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு.
0: நன்றி நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. சரி, மின்னலையில இருந்து எனக்கு பிடிச்ச பாட்டு போடுறேன், சரியா? தொடர்ந்து நீங்க கால் பண்ணுங்க, பேசலாம் அப்பப்போ, சரியா? நன்றி நன்றி நன்றி. சரி, மின்னலை படத்துல இருந்து எனக்கு பிடிச்ச பாட்டு வருது. அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது ராக் வித் ராஜா. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
0: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அமைச்சர் பதவி தருவதாக ஆசை காட்டி அதிமுகவை உடைக்க தமிழக வெற்றிக் கழகம் சதி செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் தாவிகா அரசுக்கு ஆதரவளித்த எஸ்பி வேலுமணி தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக கூறப்படுகின்றது. எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என்று விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த 5 மாதங்களில் நாய்க்கடியால் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக சேலத்தில் 18,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் வினாத்தாள் கசிந்த பயிற்சி மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள நீட் பயிற்சி மையத்துக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. நீட் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள்.
2: நாடு கடந்த காலத்தை போல் மீண்டும் ஒருபோதும் ஓர் பொருளாதார நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் தற்சமயம் இடம்பெற்று வரும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை கூறினார். இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எமது முக்கிய வருமான வழியாக சுற்றுலாத்துறை காணப்படுகின்றது. கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட ஏப்ரலில் 29% சுற்றுலாத்துறை வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளது. எரிபொருளை பொதுமக்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். பராக்கா அணு உலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அணு பாதுகாப்புக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் மரியானோ குரோசி தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட அணு நிலையங்கள் மற்றும் அவற்றின் தளங்கள் குறித்து தொழில்நுட்ப தகவல்களை தொடர்ந்தும் மற்றும் நேரத்தில் பகிர்ந்தமைக்காக ஐக்கிய அரப் அமீரக அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக அவர் கூறினார். மேலும் எந்தவொரு சம்பவத்திலும் உடனடி நடவடிக்கைக்காக சர்வதேச அணுசக்தி முகமையின் இன்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி சென்டரின் உடனடி தொடர்பு மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜோர்தான் நாட்டின் ஆயுதப்படைகள் வெளியிட்ட அறிக்கையின்படி இன்று காலை ஜோர்தான் தமது வான்வெளியில் நுழைந்த ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது. அந்த ட்ரோன் எந்த நாட்டைச் சேர்ந்தது என்பது இதுவரை தெரியவரவில்லை. அது நாட்டின் வடபகுதியில் உள்ள ஜராஷ் மாநிலத்தின் பாலினா பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஜோர்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. சிறிய அளவிலான பொருட்சேதம் மட்டுமே ஏற்பட்டதாக ஜோர்தானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Group of Companies since 1982.
1: Weather update
0: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. லீவாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 17 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்தது. ராசல்கைமா மற்றும் அல் ஃபுஜைராவில் 43 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் மற்றும் துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்மானில் முறையே 40 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கு.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
5: Rock with Raja.
4: Stay tuned.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
4: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
3: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
5: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

மாஸ்ட்ரோவின் சூப்பர் ஹிட் பாடல்கள் ராக் வித் ராஜா, brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: Rock with Raja brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.
4: பாண்டிச்சீமே தன்மாங்க பாட்டு பாட்டோட

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest.

0: புக் பண்ணுங்க. யூ ஆர் பேக் மாஸ்ட்ரோவின்ஸ்
1: Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஈத் அல்லதாவை முன்னிட்டு 956 கைதிகளை விடுவிக்க ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் உத்தரவிட்டார். மனிதாபிமான அடிப்படையில் கருணை மற்றும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு வழக்குகளில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளே விடுவிக்கப்படுகின்றனர். கைதிகளின் நிதிசார் பொறுப்புகளையும் அமீரக ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார்.
1: உலகச் செய்திகள்.
2: மொக்சின் நக்வி தலைமையிலான பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் குழு போரை முடிவுக்கு கொண்டுவரும் முன்மொழிவில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நிலவி வரும் முட்டுக்கட்டையை தொடர்ந்து இன்று மீண்டும் ஈரான் நோக்கி பயணம் செய்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மொஹ்சின் நக்வி இஸ்லாமிய குடியரசு அதிகாரிகளை சந்திக்க தெஹ்ரானுக்கு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஈரான் செய்தி வெளியிட்டுள்ளது.

0: பாகிஸ்தான், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நடுநிலை பேச்சுவார்த்தை முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு முன் கடந்த சனிக்கிழமையும் மொஹ்சின் நக்வி தெஹ்ரானுக்கு சென்று இருநாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை எளிதாக்க முயன்றதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சவுக்கு சங்கருக்கு எதிரான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அவரை உடனடியாக விடுவிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காணொலிகளை தனது யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றி வந்தார். மேலும் அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அவர்களின் ஊழல்கள் தொடர்பிலும் வெளிப்படுத்தி வந்தார். இது தொடர்பில் அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பலமுறை கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை விடுவித்து தமிழக அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: நீட் தேர்வு மறுதேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். நீட் மறுதேர்வு தொடர்பாக சமூக ஊடகங்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் தவறு ஏதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த தடை விதிக்க கோரி சுதாகர் கும்முலா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா பக்ஷி, விபுல் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.
1: இலங்கை செய்திகள்.
0: சுரேஷ் சாலைவின் தடுப்பு காவல் உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தொடர்பான வழக்கை மீண்டும் ஜூலை மாதம் முதலாம் திகதிக்கு ஒத்திவைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதுவரை அவரை தடுத்து வைக்க காவலில் வைத்திருக்குமாறு அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன இன்று உத்தரவு பிறப்பித்தார்.
2: Business update. Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: வளைகுடா நாடுகள் பலவற்றின் பங்குச் சந்தைகள் இன்று சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தன. துபாயின் பிரதான பங்கு விலைச்சூட்டன் 0.3% சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அபுதாபியின் பிரதான பங்கு விலைச்சூட்டன் 0.7% சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலைச்சூட்டனும் 0.3% சரிந்தது. இதனிடையே இந்தியாவின் சென்செக்ஸ் 117.54 புள்ளிகள் உயர்ந்து 75,318 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை நிப்டி 41 புள்ளிகள் உயர்ந்து 23,659 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 Tamil FM. Star of the month, actor

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. எதிர்பார்த்துட்டு கூடிய ஒருத்தியாக தான் நான் இன்னைக்கு தென்படுறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆனுவல் வெக்கேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த டே வர வரைக்கும், அதாவது இன்னொரு 10 நாளில் ஊருக்கு போகிறோம், இன்னொரு 10 நாளில் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு அந்த ஆனுவல் வெக்கேஷனுக்காக நம்ம தயாராகிட்டே இருப்போம். அண்ட் ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட், இன்னொரு பக்கம் ஒரு பதட்டம் இருக்கும், ஐயோ இன்னும் இதை வாங்கலே, இன்னும் அதை வாங்கலே. இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு பொருளை இங்கே விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதாவது வீட்டில் பேக் பண்ணும்போது ஏதோ ஒரு சில பொருட்களை இங்கே விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், இல்லையா நம்ம வந்து ஏர்போர்ட் போய் அங்கே திருப்பி ரீபேக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். மொத்தத்தில் எதையோ ஒன்று இங்கே விட்டுட்டு போகணுங்கிறது தான் வந்துட்டு ஒரு ஒரு கஷ்டமான அல்லது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. And yes, once again, welcome. Let's have UAE update.
1: UAE update. Brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: அதாவது ஈதல் அதா ஹாலிடேஸ் வந்து வந்துருச்சு. கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 9 நாட்கள் தொடர்ச்சியான விடுமுறை. மே 21ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஹாலிடே கிடைக்குது. ஸோ இந்த ஹாலிடேனால அடுத்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆல் டுகெதர் 9 நாட்கள் விடுமுறை கிடைக்குது. ஆனால் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ் லைக் நமக்கெல்லாம் வந்து மே 25ஆம் தேதி ஆஃபீஸ் இருக்கு. ஸோ 25ஆம் தேதி ஆஃபீஸ் வந்ததுனால நம்ம 6 நாள் தொடர்ச்சியாக நமக்கு லீவ் கிடைக்குது. 2 நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி ஒரு பிரேக் வந்துட்டு, அந்த பிரேக் அப்புறம் அந்த லீவ் கண்டினியூ ஆகுது. ஸோ இதனால அந்த மே 25ஆம் தேதியும் லீவ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்குள்ளே இருக்கு. அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, HR இந்த UAE என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா லீவ் வந்து டிபெண்டிங் ஆன் த கம்பெனி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ரியர் அப்ரூவல் பொறுத்திருக்கு. சில கம்பெனிஸ் ஓகே நீங்கள் உங்கள் ஆனுவல் லீவில் கழிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சில எம்ப்ளாயீஸ் சில கம்பெனிஸ் வந்து கம்ப்ளீட் 9 நாட்களும் நீங்கள் ஆனுவல் லீவில் கழிக்கிற மாதிரி ஆகிடும், அந்த ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி பாலிசி. ஸோ அதனால நீங்கள் ஒருவேளை மண்டே லீவ் அல்லது மண்டே லீவ் எடுக்க போகிறீங்க, லீவுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி HR கிட்ட பேசி அதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: பேக் டு பேக் 2 பாட்டு, முதல் பாட்டு சுரா திரைப்படத்துல இருந்தும் அடுத்து அயன் படத்துல இருந்தும் கேளுங்க தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜனவேதா.
2: பேக் டு பேக்

0: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
3: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
1: கொஞ்சம் அந்த ப்ரிவிலேஜ்லாம் நான் எடுத்துப்பேன். ஊரில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பாட்டு போட்டு விட்றேன், அந்த ப்ரிவிலேஜ்லாம் நான் கொஞ்சம் எடுத்துப்பேன். அப்படி எடுத்துக்கும் போது சொன்னாங்க, வந்து என் சிம்பு பாட்டு போட்டு, என்ன பாட்டு லூசு பண்ணே, ஐயோ 6 நிமிஷம் பாட்டெல்லாம் போட முடியாது அப்படி. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு சிம்பு சாங் போட்டு வரும் ஞாபகம். ஸோ எவ்ரி டைம் எனக்கு வல்லவன் படத்துடைய அந்த லூசு பண்ணே சாங் கேட்கும் போதெல்லாம் அவள் தான் ஞாபகத்துக்கு வரும். அவள் யார் அப்படின்னா, வந்து இந்த ஊரில் டெலிவிஷனில் சீரியல் வில்லியாலாம் நடிச்சிருப்பாள் பரினான்னு சொல்லிட்டு. அவள் தான் என்னுடைய அந்த நம்பி. அவளுக்காக தான் நான் வந்து இந்த பாட்டெல்லாம் போட்டு உட்காந்துருந்தேன். ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருந்தேன், யாராவது பார்த்துருந்தீங்களா? ஒரு டெலிவரி பாய் வந்து அதாவது ஃபுட் சம்திங் டெலிவர் பண்ண பிறகு வெளில போகும்போது ஷூ ராக்கெட்டு ஒரு பேட் இருந்திருக்கு, கிரிக்கெட் பேட். ஸோ இது வந்து அங்கே வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆங்கிள் இருக்கக்கூடிய சிசிடிவிலையும் இந்த கவராக இருக்குது. அவங்க எதர்ச்சியாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த பையன் வந்து அந்த பேட் எடுத்து பார்த்துட்டு 2-3 ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேட்டை கிஸ் பண்ணிட்டு போன ஒரு வீடியோ தட்ஸ் பிகேம் வைரல். அண்ட் இட் டெல்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இல்லையா. நம்ம வந்து நம்ம நினைப்போம் டேலண்ட் இருந்தால் போதும், ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும், யூ கேன் கெட் இன் டு எனி வேர். நோ, டைமும் வேணும். அண்ட் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வீட்டு வாசல்லையே இருக்கும், நம்ம கூடவே இருக்கும், அதை நம்ம மதிக்கவே மாட்டோம். ஆனால் எங்கேயோ இருக்க ஒருத்தங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த வீட்டில் அந்த பேட் வந்து ரொம்ப சாதாரணமாக வீட்டு வாசலில் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. ஸோ திங்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கையிலேயே இருக்கும், நமக்கு வேல்யூவே தெரியாது. பட் தூரமாக இருக்கிற ஒருத்தங்க அது கிடைக்காம எங்கிட்டு இருப்பாங்க. எஸ் பேசலாம். ஸ்டேட் 89.4 தமிழ் எஃப்எம் யூஐஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட். என்ன அவங்க ஆர்ஜே நிவேதா.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்

0: நாட்டில் ஜோஹோ தனது நீண்டகால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
1: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
2: பெரிய பெரிய சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: Joy Alukas, world's favorite jeweler. You are back.
4: The evening karak. The evening karak. Traffic la matna unna time pass panna vekkata. Gada gada na chai nu kulichu onne vai panni kaatta. The evening karak.
5: சாப்பிடும்போது கூட ப்ராப்பராக ஃபைபர் எவ்வளோக்கு எவ்வளோக்கு அதிகமாக சாப்பிடுவேனோ சாப்பிடுவேன், ஆயில் இல்லாத ஃபுட் எவ்வளோனாலும் சாப்பிடுவேன், அண்ட் கார்ப்ஸ் கம்மி பண்ணிப்பேன். இப்படிலாம் பார்த்து பார்த்து சாப்பிட்ற ஒரு பர்சன் தான் நான். அண்ட் சுகர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த சைடே போக மாட்டேன், ரெகுலர் மில்க் இருக்கிற பக்கமே போக மாட்டேன். ஆனால் இப்போ ஒரு டீ குடித்தேன், ரெகுலர் மில்கில் சக்கரை போட்ட டீ குடித்தேன், அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறித்த சமோசா சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நேத்து அதே மாதிரி தான் சுகர் இருக்கக்கூடிய மச்சல்டா கேக் சாப்பிட்டேன். நேத்து முந்தா நேற்று ஒரு பெரிய கப்பு அது பாதி பாதியாக பிரித்து நேற்று நேற்று முந்தா நேற்றுன்னு ரெண்டு நாள் சாப்பிட்டேன். ஏன் இதெல்லாம் நடக்குது எதனால் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கிரேவிங்ஸ் வரும்போது ஓட ஐ யூஸ் டு டூ இஸ் அந்த கிரேவிங் உள்ளே அப்படியே புதைச்சி புதைச்சி புதைச்சி வச்சு ஒரு நாள் ரொம்ப சாப்பிட்றக்கூடாது. அதனால ஒரு 10 அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அதை அந்த மேலே இருக்கிற ஆசையை நம்ம மறந்துடணும். ஓகே, இனிமேல் சாப்பிட வேணாம் அப்படின்னு வரும்போது திருப்பி அகே நம்ம அந்த டயட்குள்ளே போயிடலாம். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல டக்குன்னு ரொம்ப ஒரு கிரேவிங்ஸ் வரும்ல, அப்போ கொஞ்சமாக சாப்பிட்ருங்க. பிகாஸ் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் திடீர்னு ஒரு நாள் ஹெவியாக சாப்பிட ஆரம்பிச்சு உங்களால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஒரு சிச்சுவேஷன் வருது. நிறைய என்றைக்குமே நான் சொல்கிற விஷயம் இருக்குது, 8 ஒரு பசி பசிக்கும், அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் 11 ஹெவியாக சாப்பிட்ருவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 8 கொஞ்சமாக ஏதாவது சாப்பிட்டோன்னா அந்த 10-11 சாப்பிட்ற சாப்பாடையும் கண்ட்ரோலாக நம்ம சாப்பிடுவோம். ஓகே, இந்த இந்த சில பல அறிவுரையோட லெட்ஸ் ட்ராஃபிக் அப்டேட்.
3: ட்ராஃபிக் அப்டேட் brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
5: மேப்பில் எங்கேயோ பார்த்துட்டு என்ன இந்த ஊரில் டிராஃபிக்கே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஆனால் பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. எஸ் நீங்கள் ஷார்ஜா பக்கம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் E311 வழியாக போகிறீங்கன்னா ஷார்ஜா டுவர்ட் ஷார்ஜா அண்ட் டுவர்ட்ஸ் துபாய் ரெண்டு லைன்லையுமே சம டிராஃபிக் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம எங்கேனா நான் சிட்டிசன் மிருதீஃப்லேருந்து மொஹாய்ஸ்னா அண்ட் மொஹாய்ஸ்லேருந்து சிட்டிசன் மிருதீஃப் வரைக்கும் வர அந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. பிகாஸ் ரெண்டு கிராஷ் பேக் டு பேக் ரிப்போர்ட்டாக இருக்கனால நல்ல டிராஃபிக் இருக்குது அந்த இடத்துல. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் E11 அல்லத்தியாத் வழியாக போகிறீங்க டுவர்ட் ஷார்ஜானா தேரா கிளாக் டார் தேரா சிட்டிசன் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அல்கியாத மெட்ரோ கிட்ட நல்ல டிராஃபிக் இருக்கு. மற்ற ஏரியாலெல்லாம் மூவிங் டிராஃபிக் தான். ஈவன் நேஷனல் பெயின்ஸுமே மூவிங் டிராஃபிக்ல தான் இருக்கு. அல்வாதாக்குள்ள சிட்டி சென்டர் ஐ மீன் ஷார்ஜாக்குள்ள அல்வாதா ஸ்ட்ரீட்ல இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு.
3: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
5: Okay, உங்களுக்காக பாடல் வருது கேளுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா.
3: Golden song of the hour. Golden song of the hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
7: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்ன்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
8: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: உங்களுக்கே தெரியுது என்ன டைம் அப்படிங்கிறது மனசுடமேட்டுக்கான நேரம் இது. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-894-0 கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்க மனசுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படிங்கறத கேளுங்க. அந்த பாட்டை நான் பிளே பண்றேன். ஒன்ஸ் அகேன் மனசுடமேட்டுக்கான நேரத்துக்கு நம்ம கூட பேசுறதுக்கு இப்போ லைன்ல யார் இருக்கா? ஹலோ வணக்கம். ஹலோ ஹாய் வணக்கம். தம்பி வணக்கம். தம்பி ரொம்ப நல்லா ட்ரை பண்றீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு ஊருக்கு வந்து, துபாய் வந்து? மூணு வருஷம். 2023 அப்படியா? ஓகே அக்கா அக்கா. ஓகே என்ன பண்றீங்க தம்பி? ஆமா கொஞ்ச நாளா அக்கா அக்கா நிறைய பேர் கூப்பிடுறாங்க, அதான் அப்படிதான் கேட்ட. சிட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க போல புதுசா அப்படி. சரி சொல்லுங்க.
2: டிரைவிங்
1: தான். பிக்அப் பண்றது டிராப் பண்றது. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: என் பேரு
1: ஹரி. நீ பார்த்த விழிகள் இருக்கு. இல்ல அது இல்ல, அது நீ பார்த்த விழிகள் இல்ல, நீ பார்த்த ஒரு பாட்டு இருக்கு. ஓகே உங்களுக்கு வந்து இசையில் தொடங்குதம்மா பாட்டு இருக்கு. அந்த பாட்டா?
2: ஆமா.
1: ஷாரா ராம ஆனால்
2: ஐயோ அது இல்ல,
1: அது இல்ல. ராம் ராம் அது இல்ல.
2: இல்ல
1: இசையில்
2: தொடங்குதம்மா ட்டோரும்.
1: அந்த பாட்டு முதல்ல வேற பாட்டு கேட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு.
2: இல்ல இல்ல
1: தேடிட்டு இல்ல, இத்தனை பாட்டு இருக்கே எந்த பாட்டுன்னு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தேடு தான் வேணும். என்னங்க வாழ்க்கையில வேலையில இருந்து எல்லாத்தையும் தேடிதான் நம்ம எடுக்க முடியும் சொல்லுங்க. அத சொல்லுங்க. தேங்க்யூ ஹரி. தேங்க்யூ. இப்படி கண்டுபிடிச்சு வெளியில சொன்னா எப்படி? நம்ம வந்து 5 o'clock மேல ஒரு நல்ல டாபிக்ல பேசலாம். ஸ்டேடியம் 89.4 தமிழ் FM UAE's No. 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். தமிழ் ரேடியோ நம்ம விவசாயி.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasa thottu mittu. Manasa thottu mittu.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் புகழ்பெற்ற லண்டன் ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பெருமை, நம் அறிவு திறத்துக்கான உயர் அங்கீகாரம் என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து இந்த பெருமையை பெறும் இரண்டாவது பெண்மணி இவர்தான் என்ற வகையில் புதிய வரலாற்றை படைத்து மேலும் பல பெண்கள் தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெற திருமிகு டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களின் சாதனை ஊக்கமளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று நமது திட்டங்களை பாராட்டி பேசி ஆலோசனைகளையும் வழங்கி வந்த திருமிகு சௌமியா அவர்களுக்கு கிடைத்துள்ள இந்த அங்கீகாரம் தனிப்பட்ட முறையிலும் மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா்.

0: இந்திய செய்திகள்.
1: நம் தலைக்கு மேல் பொருளாதார புயல் சூழ்ந்துள்ளது. ஆனால் நமது பிரதமர் மோடி இத்தாலியில் மிட்டாய் கொடுத்து வருகின்றார் என ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். விவசாயிகள், இளைஞர்கள், சிறு வியாபாரிகள், தொழிலாளர்கள் என்ற அனைவரும் கண்ணீர் விடுகின்றனர். பிரதமர் சிரித்துக் கொண்டு காணொலிகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் என ராகுல்காந்தி தெரிவித்தார். பாஜகவினரோ உடன் கைத்தட்டிக் கொண்டிருக்கின்றனர். இது தலைமைத்துவம் அல்ல, ஒரு கேலி கூத்து என்று அவர் கூறினார். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு மெலடி சாக்லேட் பாக்கெட்டை பரிசாக வழங்கிய பிரதமர் மோடியின் பதிவுக்கு ராகுல்காந்தி விமர்சனம் வெளியிட்டுள்ளார்.
0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்தி அதனுடன் தொடர்புடையோருக்கு இடையிலான விசேட கூட்டம் ஒன்று நாளை நடைபெறவுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் நாளை பிற்பகல் இந்த விசேட கூட்டம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பெருந்தோட்ட நிறுவனங்களின் உயரதிகாரிகள், தொழிற்சங்க தலைவர்கள், பொதுமக்கள், பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பால, பிரதி அமைச்சர் சுந்தரிலிங்கம் பிரதீப் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈத் அல் அதா பண்டிகைக்கு முன்னதாக ஷார்ஜாவில் உள்ள தண்டனை மற்றும் சீர்திருத்த நிலையங்களில் இருந்து 227 கைதிகளை விடுவிக்க ஆட்சியாளர் மாண்புமிகு ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் காசிமி உத்தரவிட்டுள்ளார். சிறைவாசத்தின் போது நன்னடத்தை மற்றும் நேர்மறையான நடத்தையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலதரப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 956 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அமீரக ஜனாதிபதி மெய்துகு ஷேக் மொஹமட் பின் சாயத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். தற்போது 600 பேருக்கு எபோலா தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. எபோலா தொற்றுக்குள்ளாகிய 139 பேர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த வைரஸை கண்டறிய எடுத்துக்கொண்ட நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. முதல் தொற்று பதிவான காங்கோ ஜனநாயக குடியரசில் தற்போது 51 தொற்றுக்களும், அண்டை நாடான உகாண்டாவில் 2 தொற்றுக்களும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் தெரிவித்துள்ளார்.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டது. லீவாவில் இன்று அதிகபட்சமாக 45 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 17 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமா மற்றும் அல் ஃபுஜைராவில் 43 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், உம்மல் குவைன் மற்றும் துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் முறையே 40 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வெளியில ப்ராப்பராக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சலூன் ப்ரைஸை விட அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் ஷீ சேட் இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் நெயில்ஸ் அண்ட் இதில் நீங்கள் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி என் மைண்ட் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு ஓகே சரின்னு நானும் பண்ணிட்டேன். பண்ணி இட்ஸ் பீன் 3 days, மூணே நாள் தான் ஆகுது. இப்போ இந்த ஒரு விரலில் இருக்க நெயில் பிச்சுக்கிட்டு வருது, அது உடஞ்சிருச்சு. ஸோ எனக்கு தெரியல, நான் வந்து நான் ஒரு முறை ஒரு ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்காக போயிட்டு அவங்க எனக்கு இதே மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணாங்க. அப்போது இதுக்கு இந்த சலூன் சர்வீஸ்க்கு சர்வீஸ்ன்னு தானே சொல்லுவாங்க, அப்படி தான் அவங்களும் சொல்லுவாங்க. அது வந்து நின்றுச்சுங்க 2-3 வாரம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் நான் இப்படி காசு கொடுத்து போய் அதாவது பண்ணி அதுவும் நல்லா ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி, இப்போ ஹேர் கட் பண்ணுவாங்க, இப்போ வந்து சாரீ ட்ரேப்பிங் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ஊர்லலாம் வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்னாடி ஹெச்டி மேக்கப் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் மேக்கப்பில் எப்படி ஹெச்டி மேக்கப் எஸ்டி மேக்கப் எனக்கு புரியலையே, ஹை டெஃபினேஷன் மேக்கப் ஸ்டாண்டர்ட் மேக்கப்பெல்லாம் இருக்கா, எனக்கு இது என்னன்னு தெரியலையே. ஸோ அந்த அதுக்கப்புறம் தில் சார்ஜ் வெரி ஹை ஃபார் தேட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஹை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் தென் யூ ஃபவுண்ட் லைக் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் அதில் என்ன இருக்குது, இவ்வளோக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940 பேசலாம் அண்ட் லெட்ஸ் ஹேவ் யூ அப்டேட் நவ.
3: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: ஓகே, நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, அந்த வீடியோஸ் வந்து ரீபோஸ்ட் பண்ணுறீங்க, ரீஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற நேரத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து கார் வெஹிக்கிள் நம்பர் பிளேட்ஸ் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாக்க முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ யாரையாவது அஃபெண்ட் பண்ணுற வகையிலையோ, யாரையாவது ஷேம் பண்ணுற அக்யூஸ் மார்க் ஆர் ஏதோ ஒரு இண்டிவிஜுவலை வந்து எக்ஸ்போஸ்க்கு பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது லைக் எப்படின்னா சில பேர் வந்து டிராஃபிக் டிஸ்பியூட்ஸ் வீடியோ எடுப்பாங்க, பார்க்கிங் இன்சிடென்ட்ஸ் எடுப்பாங்க, பப்ளிக் கான்ஃபரன்டேஷன்ஸ் வீடியோ எடுப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காருடைய நம்பர் பிளேட்ஸ் விசிபிளாக அந்த வீடியோவில் தெரியுது. அண்ட் அந்த வீடியோ வைரலாக பரவ ஆரம்பிச்சு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் இட் இஸ் க்ரைம் அண்ட் இட் காசஸ் லீகல் வயலேஷன்ஸ். ஸோ எப்பவுமே நீங்கள் எந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறீங்க இல்லை அந்த வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷுர் யாருடைய சாதாரணமாக நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அதில் ஒரு நம்பர் பிளேட் வருதுன்னா அது பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல போகிறல. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு டிஸ்பியூட்டை ஷூட் பண்ணுறீங்க, அங்கே ஒரு பிரச்சனையை நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, அப்போது ஒரு காருடைய நம்பர் பிளேட் வருது அப்படின்னா அந்த கார் ஓனர் அந்த டிரைவர் உங்கள் மேலே கேஸ் கொடுக்க முடியும்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: மொத்தத்தில் இதுக்கு எதுக்குங்க இவ்வளோ காசு வாங்கினாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்ச ஒரு விஷயம் என்ன, வெரி சிம்பிள் இட் இஸ், அதை பற்றி பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்க. பேக் டு பேக் 2 பாட்டு கேட்டு முடிச்ச பிறகு உங்கள் கால் அட்டன் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
0: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: சாப்பாடு குட்டி வச்சுட்டு யாரையுமே சாப்பிட கூப்பிடலாம் எப்படி?
1: அதுக்காக நானு ரோட் ரோடா போய் மைக் போட்டாடா சொல்ல முடியும்.
0: மைக்ல நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
5: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
6: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
7: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
8: ஆஃபர் வேலிட் till 31st May.
9: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

0: என்னம்மா இது இதுக்கெல்லாம் இவ்வளோ காசா? வெல்கம் பேக். இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜன் வேதா, ஒன்லி 99.4 தமிழ் எஃப்எம், 5:31 ஆன் த கிளாக். அண்ட் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஈவினிங் கரெக்ட் ஆர்ஜன் வேதா. என் கூட நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. இதுக்கு இவ்வளோ விலையா எனக்கு புரியலையா? இதில் என்ன ப்ரீமியம் இருக்குது, இதில் என்ன குவாலிட்டி இருக்குது? ஸோ பீட் அ ஃபுட், ஒரு ப்ராடக்ட், ஒரு சர்வீஸ், ஏதோ ஒன்று. பட் நீங்கள் ரொம்ப ப்ரீமியம்னோ, நீங்கள் ரொம்ப வந்து ஹை குவாலிட்டின்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க. அல்லது லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சலூன் சர்வீஸோ, அல்லது கார்க்கான ஒரு சர்வீஸோ, பைக்கான ஒரு சர்வீஸோ எடுத்திருப்பீங்க. அண்ட் தென் உங்களுக்கு புரிய வரும் இதில் எங்கே ப்ரீமியம் இருக்குது, இதில் என்ன புதுசாக இருக்குது, இதுக்கு ஏன் இவ்வளோ காசு அப்படின்னு நீங்கள் நினச்ச தருணம் என்னது. ஹலோ, வணக்கம். நாங்க உங்க கால் கனெக்ட் ஆக ட்ரை பண்ண ஆக மாட்டேங்குது. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மேடம் நீங்க எப்படி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. உங்க பெயர்?
1: என் பெயர் முகமது அலி.
0: சொல்லுங்க முகமது அலி.
1: அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், அதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க மேடம். தெரியல
0: ஆனா நாங்க கூப்பிட்டுறோம். ஆ போடுங்க 800-8940 பாத்துக்கலாம். நிவேதா தான எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டுக்கலாம். பாருங்க, நான் உங்க கால முன்னாடி கட் பண்ண போறேன். டீச்சர் கிட்ட கேக்குற மாதிரி எக்ஸாமுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் மேம் நீங்க எடுக்கவே இல்ல இந்த லெசன் அப்படினு சொல்வீங்களா?
1: இல்ல, சரியா புரியல மேடம். அதாவது
0: அதிகமான காசு கொடுத்து வாங்கி நல்லா இல்லாத விஷயம் என்னது? தெரியல.
1: ஒரு சாப்பா, நம்ம ஒரு சாப்பாடு வாங்குறதுங்க, நல்லா இருந்துங்க. சாப்பாடு கொடுத்து முஞ்சிலே தூக்கி எறிஞ்சிரோம் பாட்டுக்கு.
0: ஆ, பாத்துக்கங்க. தப்பு தப்பா ஆன்சர் பண்ணுங்க.
1: இல்ல மேடம், இல்ல.
0: நான் அதுவா சொன்னேன் உங்ககிட்ட கே
1: இல்ல.
0: ஆனா முகமது அலி, இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கூப்பிட்டு மேடம் எனக்கு புரியல. ஆமா, என்ன பேசிட்டு இருந்தீங்க? நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன்
1: உங்கள. அப்படியா?
0: ஆமா.
1: சரி.
0: எனிவேஸ் அடுத்தவங்க வந்து கரெக்டா சொல்றாங்களா பாப்போமா?
1: ஆ, ஓகே மேம்.
0: Thank you so much for calling. Take care. Bye. சா, அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ நீங்களாவது கரெக்டா புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: பேர் சொல்ல விரும்பல. போய் நான் வந்து பேண்ட் ஷர்ட் யூஷுவலா நான் வந்து எடுத்துட்டு முன்ன எவ்ரி இயர் போய் எடுப்பேன். நல்ல குவாலிட்டியா தான் இருந்தது. இப்ப சமீப காலமா அவங்க குவாலிட்டியில பயங்கர ஃபிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துணியுடைய குவாலிட்டி ரொம்ப
0: போர்.
2: ரெண்டாவது ஸ்டிச்சிங் இருக்கு இல்லைங்களா பேண்ட்ல, அந்த சில இடத்துல அப்படியே கேப் விட்டு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமா சார்ஜ் வேற பண்ணாங்க, பிகாஸ் அவங்க பிராண்டட் இல்ல.
0: துணியை தொட்டாலே காசு.
2: துணிக்கு ஒரு தனி ஒரு வேல்யூ. இப்ப நார்மலா கிடைக்கிற உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு பேண்ட் தைச்சிங்கன்னா இங்க நார்மலா ஒரு 100 திரம்ல தைக்கலாம், 150 திரம்ல தைக்கலாம்னா அவங்க 300 திரம் 350 திரம் சார்ஜ் பண்ணுவாங்க.
0: ஓகே.
2: ஆனா அந்த அந்த பிராண்ட் வந்து மெட்டீரியல் குவாலிட்டி அதுக்கேத்த மாதிரி லைஃப் இருக்கு, ப்ரீமியம் கிரேடு தான். ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமான லோ
0: குவாலிட்டி
2: மெட்டீரியல், லோ இது, போர் ஒர்க்.
0: எனக்கு
2: விட்டு விட்டு போயிருக்குது, நான் போய் இதை செக் பண்ணி நான் பாக்கணுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா, அந்த த்ரெட் யூஸ் பண்றாங்கல்ல,
0: அது எக்ஸ்பென்சிவ்
2: பிளாஸ்டிக் மெட்டீரியலா, அது அயன் பண்ணும்போது பிச்சின் வந்துட்டு இருக்குமா. நீங்க அயன் பண்ணும்போது பிச்சின் வந்துருச்சுன்னா, அப்ப நான் அயன் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது என் கதை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்.
0: புரியுது.
2: எக்கச்சக்கமா சார்ஜ் பண்ணி, ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டுக்கு 950 திரம் சார்ஜ் பண்ணாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க.
0: போய் பேசாம கடையில நீங்க டைரக்டா வாங்கிட்டு போட்டு இருந்திருக்கலாம்.
2: யூசுவலா நம்ம ஸ்டிட்ச் பண்ணி போறது என்னுடைய பழக்கம். அதுக்கப்புறம் இப்ப மாத்திட்டேன் நான், இது மாதிரி இதை விட பெஸ்ட் வந்து ரெடிமேடா வாங்கிக்கிறது.
0: ஓ, தேங்க் யூ.
2: இப்போ வந்து அதுதான் பெஸ்டா இருக்குது.
0: யா யா யா.
2: அவங்க
0: தேங்க்யூ சோ மச். எனக்கு புரியுது உங்களுடைய மனவேதலைகள், நம்ம பேசலாம். ஸ்டேட் 89.4 தமிழ் எஃப்எம் யூஏஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Nikana, 91 போடு.
5: என்னது?
4: 90s not out.

தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம்.
1: சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்ன்னு யோசிச்சாலே ஆர்கேஜி தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
2: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
3: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பெர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: உங்க ட்ரீம் லக்ஸரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.

0: கேள்வி என்ன, அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு குழம்பி தவிச்சே ஒரு மணி நேரம் போயிரும். ஓகே, ரொம்ப சிம்பிளான என் வாழ்க்கையில இப்போ டிராபிக் அப்டேட்.
1: Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months 0 watt-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
0: சோ டிராபிக் பொறுத்த வரைக்கும் எஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா E311 முகமது பின் சாத் ரோட்ல ஷார்ஜாபுர லைன்ல தான் டிராபிக் இருக்கு. ஸோ முன்னாடி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துபாய் போற சைட்லயும் டிராபிக் இருந்தது, இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. டுவர்ட் ஷார்ஜாபுர லைன் அல்வக்கால் இருந்து நாதலாம ரோடுமே ஃபுல் டிராபிக் பேக்டா இருக்கு. துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி ரோடுமே டிராபிக்ல இருக்கு. அண்ட் த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் கிட்ட ஷிக் ஜாத் ரோட்ல E11 அலத்யாத் ரோட்ல டுவர்ட் ஷார்ஜாபுர லைன்ல தேர் ஆர் கிளாக் டவர் கிட்ட அண்ட் சிட்டிசன் அம்ரதீஃப் கிட்ட கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. அண்ட் அல்கியாதா போற ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அல்வாதா ஸ்ட்ரீட் வரைக்கும் ஷார்ஜாக்குள்ளேயும் செம்ம டிராஃபிக் அண்ட் நேஷனல் பெயின்ஸும் சரியான டிராஃபிக்கில் இருக்கே, பத்திரமா வண்டி ஓட்டுங்க. ஹோட்டல்ஸ் ஐ கேன் சே ட்ரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: And yes, நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டு பாட்டு வருது இல்லை கேளுங்க. விசில் திரைப்படத்துலேருந்து அழகிய அசுரா பாட்டு வருது. இந்த சாங் வந்து என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. எப்பவுமே வந்து நீங்கள் ரொம்ப அழகு, நீங்கள் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க காதில் ப்ரப்போஸ் பண்ணுறது போலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் ஒரு பெண் பாடிய ஒரு பாடல் இது. பெண்ணுடைய வரியிலேருந்து, பெண்ணுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்த ஒரு அழகான சாங் இது. நம்ம ஃபேவரட் சாங் இந்த பாட்டு கேட்டுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், 6 மணிக்கு மேலே இதே டாப்பிக்கில் கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டேடியூன் 29.4 தமிழ் FM US நம்பர் 1 தமிழ் radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். And this is the evening correct with me, RJ Niveda.
1: Chillax song of the hour.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: Big news from the UAE lottery. 5 million dirhams in vechiyalara arivichaachu. Congratulations Brandon from South Africa. Avarudaiya vaazhkaiya indha maabirum vetri maathiyamachiduchu. Ovvoru budhan matrum sani kilamigal iravu 9:30 maniki lucky day live draw paakalam. Approm neenga innum ye wait pandringa? Adutha vechiyalar neengala kuda irukalam.
5: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
6: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
0: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
0: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
1: என்னது?
8: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் கனகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
2: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழக அமைச்சரவையில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோரை இணைக்க மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல்காந்தி ஆகியோர் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய 59 ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் இடமளிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழ்நாடு அமைச்சரவை மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று கூறப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 15 IPS அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை IGயாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றது முதல் IAS IPS அதிகாரிகள் தொடர்ந்து இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இன்று 15 IPS அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்பிரிவு DGPயாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டு காத்திருப்பு பட்டியலில் இருந்த அவினாஷ்குமார் தற்போது காவல் தலைமையக IGயாக நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மண்டல IGயாக பிரவீன்குமாரும் சரவணா சுந்தர் IPS தற்போது சென்னை குற்றப்பிரிவு IGயாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காத்திருப்பு பட்டியலில் இருந்த மகேஷ் வேலூர் சரக DIGயாக நியமிக்கப்பட்டுள்ளார். தென் சென்னை சட்டம் ஒழுங்கு DIG இணை கமிஷனராக விஜயகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை SP அபிஷேக் குப்தா இப்போது தூத்துக்குடி SPயாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி SPயாக பிருந்தா நியமிக்கப்பட்டுள்ளார். சைபர் கிரைம் பிரிவு SPயாக இருந்த ஷானாஸ் இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட SPயாக நியமிக்கப்பட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள முதல்வர் VD சதீசன் உட்பட அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்புதலை ஆளுநர் ராஜேந்திர அர்லிக்கர் வழங்கியுள்ளார். இதன்படி நிதியமைச்சகம், சட்டம் ஒழுங்கு, பொது நிர்வாகம், துறைமுகங்கள் உள்ளிட்ட 35 துறைகளை முதல்வர் VD சதீசன் தன்வசம் வைத்துள்ளார். இதன் மூலம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரங்கள் கணிசமான அளவில் முதல்வர் வசமே உள்ளன. காங்கிரஸ் மூத்த தலைவரான ரமேஷ் சென்னிதலாவுக்கு மிக முக்கிய துறைகளான உள்துறை, ஊழல் தடுப்பு துறை ஆகியன ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த துறைகளுடன் மேலும் 3 துறைகளும் ரமேஷ் சென்னிதலாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் சனி ஜோசப்புக்கு மின்சாரம், சுற்றுச்சூழல், நாடாளுமன்ற விவகாரம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் மூத்த தலைவரான கே முரளிதரனுக்கு சுகாதாரம், மருத்துவ கல்வி, மருத்துவ பல்கலைக்கழகங்கள், ஆயுஷ் மருந்து கட்டுப்பாடு, உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
2: மட்டக்களப்பு மாவட்டத்தில்

0: நீண்ட கால பிரச்சனையாக இருந்தவரும் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரைக்காக 1570 ஏக்கர் காணியினை விடுவிக்குமாறு மகாவலி அதிகார சபைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று காலை பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இதன்போது மிகவும் முக்கியமான மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினை தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டது. குறித்த பிரச்சினை தொடர்பில் உரிய திணைக்கள அதிகாரிகளிடம் ஜனாதிபதி விடயங்களை கேட்டறிந்தார். எபோலா உள்ளிட்ட எந்த ஒரு சுகாதார அவசர நிலைகளையும் அல்லது புதிய சுகாதார சூழ்நிலைகளையும் சமாளிக்க முழுமையான தயார் நிலையில் உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயர்மட்ட சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளுக்கேற்ப நாட்டின் தயார் நிலை மற்றும் சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாக தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமும் சுகாதாரம் மற்றும் தடுப்புத்துறை அமைச்சகமும் தெரிவித்துள்ளன. எபோலா வைரஸ் தொற்றை தொடர்ந்து தென் சூடான், கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் இருந்து வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு 30 நாட்கள் பயண தடையை பஹ்ரைன் விதித்துள்ளது. இதேவேளை கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் இருந்து வரும் பயணிகள் ஜோர்தானில் நுழைவதையும் ஜோர்தானிய அரசு இடைநிறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொடர்வது பொருத்தமற்றது என சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் தெரிவித்துள்ளார். முழுமையான போர் நிறுத்தம் அவசர தேவையாக இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று பீஜிங்கில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான பேச்சுவார்த்தையின் போது முழுமையான போர் நிறுத்தம் மிக அவசரமானது என அவர் கூறினார். மீண்டும் போர் நடவடிக்கைகளை தொடங்குவது பொருத்தமற்றது என்று அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளை தொடர்வது மிகவும் முக்கியமானது என்றும் ஸீ ஜின்பிங் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கடும் சரிவை சந்தித்திருந்த தங்கத்தின் விலை ஓரளவுக்கு தேறியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,499.34 உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. இன்று காலை 537.75 இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 542.50 உயர்ந்தது. 498 திரம்ஸாக இருந்த 22 கேரட் தங்கத்தின் விலை 502.25 உயர்ந்துள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: நேரம் 6:13, அதாவது மூன்றாவது மணி நேரம். வெல்கம் வெல்கம் பேக் இது ஈவினிங் கரெக் வித் மீ ஆர் ஜெனவேதா 89.4 தமிழ் எஃப்எம் யுவைஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் வந்து நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஸோ நாளைக்கு வந்து அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடக்க இருக்கு நம்ம தமிழகத்தில், சென்னை மக்கள் மாளிகையில் நடக்க இருக்கு. இன்னைக்கும் காலையில் என் தங்கச்சி ஜோசப் சி ஜோசப் விஜய் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நம்ம சிஎம் பார்த்தீங்க அக்கா, நம்ம ஆக்டர்லாம் போய் சிஎம்னு நம்ம கூப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டோம். இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு சரியலாகவே இருக்குது, என்னால் நம்பவே முடியல, எடுத்துக்கவே முடியல அப்படின்லாம் நானும் அவளும் பேசிகிட்டு இருந்தோம். லைக் டுடே இட்ஸ் ஹேப்னிங். ஸோ என்றைக்குமே நான் ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்கிட்டே இருப்போம்ல, அது ஒரு நாள் நடக்கும். என் லைஃப்லையும் நடந்திருக்கு, உங்கள் லைஃப்லையும் நடந்திருக்கு. ஸோ நடக்கிற டைம்லலாம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், இதுக்கு நம்ம ஏங்கி இருக்கோம் இல்லை, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமான்னு ஏங்கி இருக்கோம் இல்லை. காலையில் சாரி மத்தியானமாக வந்து வண்டியில் வரும்போது கூட யோசிச்சுருந்தேன். 2021 டிசம்பரில் வந்து நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வரன் இவங்க ரெண்டு பேரும் புர்ஜ் கலிஃபாக்கு கீழே கரெக்டாக புர்ஜ் கலிஃபா ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு கப்பல் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சி அங்கே அந்த பிக்சர் ஐ ஸ்டில் ரிமெம்பர், என்னோட கண்ணில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை பார்த்துட்டுச்சேன் நாமல்ல எப்போ புர்ஜ் கலிஃபா வாசலில் நின்று வீடியோ ஃபோட்டோ எடுக்க போகிறோம் நம்மளாம் எங்கே அப்படின்னு நினச்சேன் நான். 2021 டிசம்பர் மாதம் அவங்க நியூ இயர் அன்னைக்கு அங்கே இருந்து போட்ட பிக்சரை பார்த்து நான் நிஜமாகவே நினச்சேன். 2022 மார்ச்சில் மார்ச் 22 நினைக்கிறேன் நான் இங்கே வந்து லேண்ட் ஆகிறேன். மார்ச் 3 தான் என் பாஸ்போர்ட் என் கைக்கு வருது. ஸோ இட் ஆல் ஹேப்பன். ஒரு நாள் நம்ம எங்கிற விஷயங்கள் ஒரு நாள் நடக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இது. அண்ட் எஸ் நானே வந்து ஒரு டச் வுட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இந்த எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் பற்றி பேச ஆரம்பித்தோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ரீமியமான விஷயம்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கியிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட போயிருப்போம். இட்ஸ் வெரி ஃபைன் டைன் ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி அங்கே சாப்பிட போயிருப்போம். ஏதாவது ஒரு ஃபுட்டு இல்லை ஒரு பிராண்டட் ட்ரெஸ்ன்னு சொல்லி வாங்கியிருப்போம், இல்லை கார்க்கான ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் எடுத்திருப்போம். அதே மாதிரி சலூன் சர்வீசஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சிலது நிஜமாகவே அந்த பைசாக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த காசுக்கு இது இப்படி இருக்க இப்படி இருக்கும், இவ்வளோ இந்த அளவுக்கு இது நல்லா இருக்குன்னா அது இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் சில இடங்களுக்கு போயிட்டு இதுக்கு ஏன் இவ்வளோ பைசா அப்படின்னு நம்மளே நிறைய டைம் குவஸ்டின் கேட்டே வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எப்போ ஹேண்டில் பண்ணீங்கன்னு பேச ஆரம்பிச்சோம். கால் பண்ணுங்க 800-8940. இப்போ யூஏ அப்டேட். கணிக்கக்கூடிய வகையில இந்த ஏஐ சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ சர்வீஸுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், பேசஞ்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் மோர் எஃபிஷியன்ட் ஆகிறதுக்கும், பீக் சீசனில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ்லேயும் இருக்குமே பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போதும் அதிகமான டிமாண்ட் இருக்கும். ஸோ ரியல் டைமில் வந்து அந்த டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் கொடுக்கறதுக்காகவும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர் நம்பராக இருக்கட்டும், ரெவன்யூ, ஆக்குபென்சி ரேட் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமாக தான் இப்போ வந்து புதுசாக இந்த ஏஐ ட்ராக்கிங் சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பேசஞ்சருடைய ஃபீட்பேக் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் மாடலிங் அண்ட் ஆல்சோ சர்வீஸ் டிசைன், யூசர் ரிக்வயர்மெண்ட், இது எல்லாத்துக்குமே ரியல் டைம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏஐ சிஸ்டத்தை வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஆர்டிஏ மரைன் டிரான்ஸ்போர்ட்காக.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: So yes, neenga call panunga adukku munadi we have two songs back to back party ketu vaanga the evening correct with me Arjun Veda 89.4 Tamil FM.
0: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
3: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
4: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
6: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்.
8: தமிழ் FM தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
9: எது, மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: ஓ மை காட், யார் அவரு?
8: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
9: டாம் இட்.
7: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: அட்டிங்க.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: வாங்கிட்டு
2: வந்து அதுக்கப்புறம் இதுக்கு ஏன் இவ்வளவு காசுன்னு யோசிச்சிருக்கீங்களா?
1: அப்போ நம்ம இதுல ஹாலிடே இல்ல தங்கியிருந்தோம் டெல்லியில. சோ ரெண்டு இட்லி வந்து காலையில 1499 கொடுத்தாங்க.
2: இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஹாலிடே.
1: ஆமாங்க, ஹாலிடே இதுதான்.
2: அவ்வளவுதான்,
1: 999. அதே மாதிரி இந்த சின்ன வயசுல ஒரு ஆயா சொல்லுவாங்க, அது அவ்வளவு அதை விட அந்த வடை 2 ரூபாதான் அன்னைக்கு.
2: எப்படி வெளி ஊர்களுக்கு போயிட்டு ஏதாவது ஹோட்டல்ஸ் புக் பண்ணிருப்போம், ஏன் இவ்வளவு காஸ்ட்லி, என்னது ஒண்ணுமே இல்ல இந்த ரூம்ல, இவ்வளவு குட்டி ரூமா இருக்கு, இப்படி நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நானும் ஒரு இடத்துக்கு போய் ஒரு தோசை ஆர்டர் பண்ணேன், லைக் ஒரு கம்பெனி தானே பே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தோசையும் ஒரு தோசை 450 ரூபாய்க்கு சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: ஹாய், உங்க பெயர்?
3: ஹாய், சுதாகர்.
2: சொல்லுங்க சுதாகர், என்னத்த அப்படி வந்து யோசிச்சிருக்கீங்க, எதுக்கு இதுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு?
3: நானும் எங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தர் மூணு பேர் துபாய் மாலுக்கு போயிருந்தோம். அப்போ ரீசன்ட் டைம்ல
2: கடை பேர் சொல்ல வேண்டாம்,
3: ஐஸ்கிரீம் வேணும்.
2: ஹலோ, கடை பேர் சொல்லாம சொல்லுங்க.
3: கடை பேர் சொல்லலாம். ஓகே, சரி. துபாய் மால் போயிட்டு அங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா கேக்கும் போது, நாங்க ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு, அந்த வாக்குவேல ஒரு ஐஸ்கிரீம் இருக்குமே சொல்லிட்டு அங்க போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்க்கும் போது, அங்க வந்து
2: 35 திரம்ஸ்
3: கலாஸ்
2: நல்லாவே இல்ல.
3: அப்படியே கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டு அங்க சாப்பிட்டோம், ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து 5 கிராம்ஸ்.
2: அங்க நல்லா இருந்துச்சு. இதனால என்ன புரியுது?
3: என்ன புரியுது? கொஞ்சம் நடந்து போன நல்லது கிடைக்கும் தெரியுது. இதுதான் விஷயம்,
2: இதுதான் விஷயம். உங்க பேரு?
4: சார்ஜஸ் and diamond prices karama dubai master suda or paattu
5: coming
4: suda suda puttum budu paattu
5: brought to you by tanjay elite restaurant namma oru samayala suvaikka tanjay elite restaurant jabal ali industrial first and horlands

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
8: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
7: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
8: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
7: என்னது?
9: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வணக்கம்
3: என்ன அப்படினா, ஒரு பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃபேமஸான டெம்பிள் தான், மயிலம் டெம்பிள், மயிலம் முருகன் கோயில். அங்க வந்து மொத்தமே 50 படி தான் இருக்கும். நான் வந்து எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன், அதுக்கு வந்து 150 ரூபா கேட்டாப்ல. திருப்பி வர்றப்போ 50 படி இறங்கி வந்தோம், 5 நிமிஷத்துல வந்துட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அந்த 150 ரூபா கேட்டது.
2: எந்த வருஷம்?
3: இப்பதான், 1 வருஷத்துக்கு முன்னாடி.
2: ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மள ஏமாத்திட்டாரு அப்படின்னு. இது டாபிக்ல இருந்து விலகி போன ஒரு விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து நினைச்சு வாங்கின ஒரு பொருள் அப்படின்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் தேங்க்யூ வெங்கடேஷ் ஃப்ரம் டிஐபி, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. ஹலோ, வணக்கம். ஹாய்.
4: ஹலோ,
2: ரேடியோ வால மியூட் பண்ணுங்க, அப்பதான் நீங்களும் நானும் பேசுறது வெள்ள இருக்கு, உங்களுக்கு தெளிவா கேக்கும். ஹலோ
4: ஹலோ,
2: ரேடியோ மியூட் பண்ணிட்டீங்களா?
4: ஹலோ
2: ஹலோ,
4: சொல்லுங்க.
2: சொல்றேன், ரேடியோ மியூட் பண்ணிட்டீங்களா?
4: ஆ, மியூட் பண்ணிட்டேன்.
2: ஆ, உங்க பேர்?
4: என் பேர் ருபைஸ்.
2: ருபைஸ், சொல்லுங்க. ருபைஸ், எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: நான் துபாயில இருந்து.
2: துபாயில இருந்து என்னத்துக்கு கால் பண்ணீங்க?
4: ஆக்சுவலா வந்து நான் ரீசன்ட்டா இதுக்கு போயிருந்தேன்.
2: எதுக்கு?
4: அப்ப வந்து பிள்ளைங்களோட போகும்போது, பிள்ளைங்க எல்லாம் பலூனை பாத்துட்டு அங்க நிறைய பலூன்
2: வச்சிருப்பாங்க.
4: அதுதான் வந்து அங்க நார்மலா வந்து 35 கிராம்ஸ். அந்த பலூன் பாத்தீங்கன்னா அது ஏன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
2: எவ்வளவு அது?
4: 35 கிராம்.
2: அங்க வெளியிலனா?
4: வெளியில வெளியில பிலோ 5.
2: அது அப்ப அங்க போனீங்கன்னா அந்த காசு கொடுத்து வாங்க தானே வேணும், உங்களுக்கு தான் தெரியுமே வெளியில
4: 5.
2: அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தேங்க் யூ. சோ ஓகே, நமக்கு எப்பவுமே இது பொதுவான ஒரு விஷயம் தான், நாம என்ன கேக்குறோமோ அதுல இருந்து மாறிடுவோம். வி நோ தட் தீஸ் திங்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் இன் சர்டன் பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வீட்டு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல போனீங்க அப்படின்னா, வி நோ அந்த வாட்டர் பாட்டில் வந்து 1 or 2 dirhams. சேம் வாட்டர் பாட்டில் நீங்க ஏர்போர்ட்ல போனீங்கன்னா வேற, உங்களுக்கு தெரியும் இட் இஸ் பிகாஸ் அந்த பிளேஸ்னால அது விலை கூட. நான் அப்படி சொல்லல, நான் கேட்க வந்தது என்னன்னா, சில பொருட்கள் உண்மையிலேயே ரொம்ப ஹைப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது அங்க மட்டும் தான் கிடைக்கும், அங்க போய் சாப்பிடுற மாதிரி ஒரு உணவுன்னே வச்சுப்போமே, அந்த உணவு சாப்பிடுறதுக்காக நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போய் பார்த்துட்டு சாப்பிட்டு இவ்வளவு காசு கொடுத்து இதை சாப்பிட்டோம், ஏன் இதுக்கு இவ்வளோ காஸ்ட், இவ்வளோ எக்ஸ்பென்சிவ், ஏன் இதுக்கு இவ்வளோ ஹைப் அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணிருப்போம்ல. அதுதான் கேட்க ஆரம்பிச்சேன். எனவே பரவாயில்ல, அந்த டாபிக்லேருந்து நமக்கு இப்போ கடந்து வந்தாச்சு. பாட்டு கேட்போம் விஐபி படத்துலேருந்து. ஸ்டேட்யூன் 289.4 தமிழ் எஃப்எம்.
5: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: பெரிய பெரிய சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
0: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
8: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
9: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: டைம் வந்து 6:48 கால் பண்ணுங்க 800-894-0 தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜே நிவேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சரி, இப்போ வந்து மனசுட்டமேட்டுக்காக உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை கேட்கறதுக்கு கால் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, யாருங்க?
1: நான் தியாகராஜன் பேசுறேங்க, அல்கோஸ்ல இருந்து.
0: சொல்லுங்க தியாகராஜன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ, என் பேரை கரெக்டா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூங்க.
0: எஸ்,
1: சிகரம் படத்துல இருந்து அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அந்த பாட்டு போடுங்களேன்.
0: அந்த பாட்டு போடுறேன். கரெக்டா நீங்க பாட்டுக்குன்னு கால் பண்ணீங்களா இல்ல டாபிக்கு கால்
1: பண்ணிட்டு? உங்க நிகழ்ச்சி நான் கேட்டுக்கிட்டதா
0: இருந்தீங்க. ஓகே, யாருமே ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க.
1: அதாங்க, என்னைய கேட்டீங்கன்னா நான் வந்து பீஸாவை தாங்க சொல்லுவேன். ஏன்னா அது எனக்கு என்னமோ அதுக்கு அவ்வளவு காசு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணும்.
0: உங்களுக்கு எப்பவுமே தோணும் பீஸா எங்க வாங்கினாலும் தோணும்.
1: கண்டிப்பா,
0: கண்டிப்பா. சிகரம் படத்துல இருந்து அகரம் பாட்டு வருது, ரொம்ப நன்றி. நீங்க கால் பண்ணி தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ எஸ் தியாகராஜனுக்காக அந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும்னா நீங்களும் கால் பண்ணுங்க 800-894-0. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கங்க.
2: ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: உங்க பேர்?
2: நோபடி.
0: ஹாய்.
2: ஹாய்.
0: ஓ, பரவாயில்லையே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டு கேட்க கால் பண்ணிருக்கீங்களே.
2: அப்படியா? இல்ல இல்ல, நான் இப்பதான் மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்க, ட்ரை பண்ணேன்.
0: அப்படி? ஓகே.
2: இப்ப குஜராத்ல இருந்து அப்ளிகேஷன்ல
0: கேட்டிருக்கேன். ஆ, நைஸ், குட். சரி, கால் தான் பண்ணிட்டீங்களே, ஒரு பாட்டு கேளுங்க, ப்ளே பண்ணிடுவோம்.
2: பாட்டா? கில்லி படத்துல இருந்து அர்ஜுன் அருவில்.
0: அர்ஜுன் அருவில?
2: ஆமா.
0: நீங்களும் விஜய் ஃபேன்?
2: ஆமா ஆமா.
0: அதாவது சிஎம் ஃபேன்? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங், டேக் கேர், பை. பை பை. ஸோ இரண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி பாட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து 7 சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டேடியம் வேடி 9.4 தமிழ் எஃப்எம் யூஐஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தி ஈவினிங் கரெக்ட். பேசிட்டு இருக்கேன்னா ஆர்ஜின வேதா. புரிஞ்சா? புரிஞ்சிச்சு, பாட்டுக்கலாம்.
3: Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasa thottu mittu. Manasa thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam. Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: Vanakkam, Seithi Surukkam. Thogathu Vaasippavar Krishni Manipalan. தாவைக்காவின் குதிரை பேரத்தை மறைக்க பழனிசாமி மீது அவதூறு பரப்புகின்றார் ஆதவ் அர்ஜுனா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். அதிமுகவில் கருத்து வேறுபாடு உள்ள சிலரை அழைத்து அமைச்சராக ஆட்சியை காப்பாற்ற தாவைக்காவில் குதிரை பேரம் நடத்திவிட்டார்கள். அதனை மூடி மறைக்க பழனிசாமி மீது பல அவதூறான தகவல்களை ஆதவ் அர்ஜுனா சொல்லி வருகின்றார் என முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவையும் திமுகவையும் தொடர்பு படுத்தி ஆதவ் அர்ஜுனா பல அவதூறான செய்திகளை சொல்லி வருகின்றார். ஆதவ் அர்ஜுனா அவருடைய அரசியல் காலத்தை முன்னே சென்று எத்தனை கட்சிகள் மாறி வந்துள்ளார் என்று பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். விசிகவில் பணியாற்றினார், திமுகவில் இருந்தார், அதிமுகவிலும் இணைவதற்காக அவர் பேசினார். அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டார், அது மறுக்கப்பட்டதால் தாவைக்கவில் இணைந்தார் என்று ஓ எஸ் மணியன் தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா சொல்லும் குற்றச்சாட்டுக்களை நாங்கள் 100% மறுக்கின்றோம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் புதிய எம்எல்ஏக்கள் இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி எம்எல்ஏ வாக முதலில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி, பாஜக, அதிமுக, திமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சைகள் முறைப்படி எம்எல்ஏக்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்ததும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சபையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். டெட்ரா பேக், பெட் பாட்டில், செஷேக்களில் மது விற்பனை செய்வதற்கு தடை விதிக்க கொள்கை வகுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளின் காவல்துறைகளுக்கும் இது தொடர்பில் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். மதுபோதையில் வாகனம் செலுத்துவதற்கு எதிரான அமைப்பு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கையில் போர் வீரர்கள் நினைவிடத்துக்கு அருகில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக எந்தவொரு நீதிமன்ற நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவான்ச தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணை ஒன்றுக்காக வருகை தந்துவிட்டு வெளியேறும் போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார். போர் வீரர்கள் நினைவிடத்துக்கு அருகில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக வழக்கு தொடரப்படுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு போர் வீரர்களை நினைவு கூர்ந்து மலர்கொத்து ஏந்தி சென்று அவர்களுக்கு அந்த மரியாதையை செலுத்துவதற்கு எடுத்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் என்றால் அத்தகைய வழக்கை எதிர்கொள்ள நாங்கள் எந்த வகையிலும் தயங்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணு உலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அணு பாதுகாப்புக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்த

0: கூடும் என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் மரியானோ குரோசி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அணு நிலையங்கள் மற்றும் அவற்றின் தளங்கள் குறித்து தொழில்நுட்ப தகவல்களை தொடர்ந்தும் நேரத்தில் பகிர்ந்தமைக்காக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார். மேலும் எந்தவொரு சம்பவத்திலும் உடனடி நடவடிக்கைக்காக சர்வதேச அணுசக்தி முகமையின் இன்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி சென்டரின் உடனடி தொடர்பு மிக அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மொக்சி நக்வி தலைமையிலான பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் குழு இன்று மீண்டும் ஈரான் நோக்கி பயணித்துள்ளது. ஈரான் அதிகாரிகளை சந்திக்க மொக்சி நக்வி தெஹ்ரானுக்கு பயணம் செய்துள்ளதாக இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நடுநிலை பேச்சுவார்த்தை முயற்சிகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு முன்னர் கடந்த சனிக்கிழமையும் மொக்சி நக்வி தெஹ்ரானுக்கு சென்று இருநாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை எளிதாக்க முயன்றதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் சுமார் 1% குறைவடைந்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் தொடர்ந்தும் சரிவை சந்தித்துள்ளன. எனினும் மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் நிலவும் விநியோக தடைகள் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகளின் முடிவு குறித்து முதலீட்டாளர்கள் இன்னும் எச்சரிக்கையுடன் உள்ளனர். மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.23% சரிந்து $101.8 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.44% சரிந்து $108.6 உள்ளது.
1: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் zoho.com or call 800 zoho.
0: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
3: Tamil 89.4.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Welcome back and yes, welcome to the fourth hour of the evening. Correct with me, RJ Niveda, only on 89.4 Tamil FM. இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் சொல்றது ஒரு ரகம், கேள்வி என்னன்னு புரியாம சும்மா கால் பண்றது ஒரு ரகம், அந்த கேள்வியை அப்படியே அழகா ஸ்கிப் பண்ணி ஏங்க எனக்கு ஒரு பாட்டு போடுங்க அப்படிங்கிறது இன்னொரு ரகம். இந்த எல்லா ரகத்திலையுமே நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஒரு கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கனால தான் உங்களால வந்து என்னுடைய கேள்விகளை சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியுது. பட் விடுங்க, என்ன இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். நானே பல நேரம் பாருங்க மேட்ச்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் குரூப் இருக்கு எங்களுடைய ஆஃபீஸ் டீம்ல. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த மேட்ச்சில் எவ்வளோ ஒருத்தங்க ஸ்கோர் பண்ணுவாங்க, தீஹா என்ன ஸ்கோராக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணோம். மேக்ஸிமம் தப்பாக தான் கெஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்றைக்கு நான் வந்து மேட்ச் பற்றி எதுவுமே தெரியாமல் மேட்சே பார்க்காம சும்மா தோராயமாக ஏதோ ஒன்று போடணும் அன்னைக்கு பார்த்தா எனக்கு கிடைக்கும். பட் நான் ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது எதுக்கு சொல்கிறேன்னா, லைக் ஒரு நாலு கண்டினியூஸாக நாலு முறை ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு தெனாவிட்டு வந்துருச்சு, நான் அதை கண்டுக்காமல் இருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்குறேன் 8-9 மேட்ச் ஒருத்தங்க ஜெயிச்சிருக்கோன்னு எனக்குள்ளே ஒரு பொறாமை வந்துருச்சு. அந்த பொறாமன் வெளிப்பாடாக அது இல்லை, நான் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக காட்டுறேன். ஸோ எப்போவுமே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் ட்ரிகர் ஆகும். எனக்கு சில நேரங்களில் ஒரு சில கைண்ட் ஆஃப் பொறாமைகளும் ஒரு சில கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நம்மளை நீங்கள் அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரல. ஸோ அப்படி ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் எல்லா மனுஷங்களுக்குமே தேவைப்படுது. ஸோ அப்படி யாருமே உங்களை ட்ரிகர் பண்ணலன்னா நீங்களாக செல்ஃபாக ட்ரிகர் பண்ணி எதையாச்சும் பண்ணுங்க வாழ்க்கையில். எப்படி எப்படி பார்த்தீங்களா, இப்படி தான் அட்வைஸ் மழையாக பொழிஞ்சு தள்ளாமல் லெட்ஸ் ஹாவ் யூஏஇ அப்டேட். எங்க இந்த யூஏஇ அப்டேட், எங்க எங்க எங்க எங்க எங்க இங்க இருக்கு
2: யூஏஇ அப்டேட். Brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: இதில் தான் பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு. இதில் தான் அப்படிங்கன்னா நம்ம ஊரில் வந்து பக்ரீத் பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் பண்டிகையில் வந்து ஆடு சாக்ரிஃபைசிங் அனிமல்ஸ் வந்து அது ஒரு சடங்கு. ஸோ அந்த சடங்கின் அடிப்படையில் இப்போ யுஏக்கு வந்து இந்தியன் பிரீட்ஸ் ஆஃப் கோட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ நிறைய லைவ் ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதனால வந்து ப்ரைஸஸ் வந்து 800 திரம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து இந்தியன் ப்ரீடை ப்ரிஃபர் பண்ணுறதுனால இந்தியன் ப்ரீடுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து நிறைய யுஏல வந்து இறங்கியிருக்கு. ஸோ ட்ரேடர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து எந்த குறைபாடும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷிப்பிங் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட போதிய அளவில் தேவையான ஷீப்ஸ் கோட்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறோம். அண்ட் எல்லாமே ப்ரைஸஸ் கோட் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸஸ் வந்து 900 திரம்ஸ்லேருந்து 1600 திரம்ஸ் வரைக்கும் சேல் ஆகுது. அண்ட் ஹை டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோட்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: பேசலாம் ஸ்டேடியம் 29.4 தமிழ் எஃப்எம் யுஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். தமிழ் ரேடியோ நம்ம மியூசிக்.
3: பேக் டு பேக்
4: அடுத்து ரெண்டு பாட்டு
5: சென்னை சிக்ஸ் லேக்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
0: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
0: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
3: என்னது,
4: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
5: பெரிய பெரிய சீக்கோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: செழித்தையும் தமிழி ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: பொன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: Back evening correct with me Arjun Nivedha on 89.4 Tamil FM UAE's number 1 Tamil radio station edalam radio nam music உலக அளவில் வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கிங் அப்படின்னா நம்ம 5G தான். இந்த 5G தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம், நெட்ஒர்க்கிங் 5G சேவை. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் இல்லாத இந்த திட்டம் வந்து சீக்கிரமே வரப்போகுது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அவங்க 4G தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஸோ வாடிக்கையாளர்களை வந்து 5G-க்குள்ளே கொண்டு வரதுக்காக ஆட் நிறுவனம் இந்தியாவில் இப்போ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அதன் ஒரு விஷயமாக என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரியாரிட்டி போஸ்ட் பெய்ட் சர்வீஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு புதிய ஒரு பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஏர்டெல் இந்தியாவில். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஸ்லைசிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று போல் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்களாமா. ஸோ இது மூலமாக நம்ம வந்து இப்போ கஸ்டமர்ஸ் நாம் வந்து இந்த சேவை லைக் நம்ம இந்தியா போயிட்டு வி நீட் 5G அப்படின்னா வி கேன் ஹேவ் திஸ் சர்வீஸ், பட் தே ஒன்லி சர்வ் ஆஸ் போஸ்ட்பெய்ட், ப்ரீபெய்ட் கிடையாது. எங்கே பிரச்சனை வரும்னா, ப்ரீபெய்டே பழக்கப்பட்டவங்க ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணுவோம் ஒரு மாதம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றக்கூடியவங்களுக்கு தான் அது பிரச்சனை வரும். லைக் எவ்ரி மந்த் நம்ம அதை பே பண்ணி ஆகணும், பட் எவ்ரி மந்த்ன்னு வரும்போது மாதத்துக்கு வந்து 499 ருபீஸ்லேருந்து 1749 ருபீஸ் வரைக்கும் இந்த பிளான் இருக்கு போல். லைக் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இதில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஊரில் இருக்கிறவங்களோட நெட்ஒர்க் இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்னா 5G கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும், வெளியில் போகலாம். அண்ட் ஆல்சோ இந்த புது நெட்ஒர்க் ஸ்லைசிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது அந்த இடத்துல நெட்ஒர்க்கில் இஷ்யூஸ் வரும். நீங்களே ரொம்ப க்ரௌடான பிளேஸ்க்கு போகிறீங்க. எப்பெல்லாம் நான் நம்ம இங்கே துபாயிலேயே நீங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே நிறைய பீப்புள் இருப்பாங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்கும், இன்டர்நெட் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து அந்த நெரிசலேருந்து வெளில வரும்போது தான் நெட்ஒர்க் ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப க்ரௌடாக இருக்க ஏரியாவாக தான் மேப்ஸ் கூட ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ அதை வந்து சரி கட்டுறதுக்கு தான் வந்து இந்த நெட்ஒர்க் ஸ்லைசிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி வந்து இவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ திஸ் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஈவன் இன் க்ரௌடட் பிளேஸ், ஈவன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, சி ஏர்டெல்லே எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 10,000-20,000 பேர் ஒரு இடத்துல க்ரௌடாக கூடுறாங்க அப்படின்னா கூட, ஈவன் 50,000 பீப்புள் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா கூட எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த நெட்ஒர்க் வந்து ரன் ஆகுன்றது தான் இவங்களுடைய இந்த புது டெக்னாலஜி. ஸோ லெட் சி ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் சென்னை. ஏன் சென்னை? பிகாஸ் இட்ஸ் மீ, நான் அங்கே தான் இருக்கேன், அதனால இந்தியா. ஓகே, ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். முதல்ல மெட்ரோ சிட்டிஸ்லலாம் கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் குட்டி குட்டி நகரங்களுக்கு கொண்டு வருவாங்க. லெட் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸ்டேடியம் 29.4 தமிழ் எஃப்எம்னு சொல்லிட்டு அப்படியே போகலான்னா, திரும்பி பார்த்தா 5 மில்லியன் திர்ஹம்ஸ் எங்கே கிடைக்குது? 5 மில்லியன் திர்ஹம்ஸ் அண்ட் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பிகாஸ் ரீசெண்டாக தான் பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா த UAE லாட்ரி மூலமாக 5 மில்லியன் திர்ஹம் ஜெயிச்சிருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன் பிராண்டன். ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் 5 மில்லியன் திர்ஹம்ஸ் அண்ட் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ்க்கான ட்ரா நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுனா, த UAE லாட்ரி .ae விசிட் பண்ணுங்கள், டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணுங்கள், நீங்களும் அடுத்த வெற்றியாளராக மாறலாம். பிராட் யூ பை த கேம் LLC லைசன்ஸ்டு பை த GCGRA ஃபார் 18 அண்ட் அபவ் ஒன்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்
4: போட 90s not out.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
1: We'll be back. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Altavasal Group. தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லாத தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
5: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 Zoho அழைக்கவும்.
6: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அடிப்படையில வச்சு பார்க்கும் போது
1: brought to you by Jetor verum 9668 monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: இந்த டிராஃபிக் குறையணும் அப்படின்னா அடுத்த திங்கட்கிழமை வரணும். ஏன்னா பாதி பேர் வந்து வெளியூர்களுக்கு போயிருப்பாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இன்னைக்கு லீவு. அது போக வந்து சில பேர் லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ டிராஃபிக் இருக்கு. டுவெல் சார்ஜா போறீங்க அப்படின்னா E311 முகமது பின் சாயத் ரோடு வழியாக நீங்க போகும்போது கம்பல்சரி டிராஃபிக் இருக்கு. அதுவும் எங்கன்னா அல்வர்கா ஒன்ல இருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மொய்ஸ்னா வான்கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கேன். நாதலமர்லயும் உங்களுக்கு வந்து துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு முன்னாடி வந்து ஒரு கிராஷ், அதாவது ராசல்கோர்ல இருந்து டுவர்ட்ஸ் நாதலமர் போற ரோட்ல வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் ராசல்கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 கிட்டையும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிலையும் சரியான டிராஃபிக் அந்த கர்ஹூது அந்த ரோடு. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் வந்து E11 எடுத்தீங்க அப்படின்னா தேரா கிளாக் தார் சிட்டி சென்டர் தேரா கிளாக் தார் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தேரா கிளாக் தார் கடந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. நல்கியாதா கிட்டையும் சரியான டிராஃபிக் இருக்குது. அந்த சாரா சென்டர் கடந்து ஷார்ஜாக்குள்ளேயும் கடுமையான டிராஃபிக். நேஷனல் பெயின்ஸ் ஃபுல்லாக டிராஃபிக்கில் கிடக்கு. அது ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகிற வழியும் ஃபுல் டிராஃபிக் பிளாக். அது போக E66லையும் டிராஃபிக். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் இந்த டைமில் இருக்குது. ஸோ எஸ், பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
0: ஸோ எஸ், இது போக எங்கேயாவது அன்யூஷுவல் டிராஃபிக் இருக்குது அப்படின்னா 800-8940 கால் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம் மியூசிக். அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணுடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: Relish the Rasa Group Varangum Ritham Chaitanyam Season 5 happening on May 24th at Emirates Theatre, Dubai. Sponsored by Anathangam Golden Diamonds Karama. Kalai 11 mani mudal Amirakathin pala pagudigalilum irundhu palveru kalaiyargal pangu perukindranar. Adumattumindri malai 5:30 maniku Dr. Sheila Unnikrishnanin Sridevi Nrithyalaya kuluvinar varangum Shri Krishna Sanmargam endra sirappu nadana nigazhchiyum nadaiperukirathu. Tickets available at ticketsfy.com. Official ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
11: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: நான் கிளம்பவே இந்தியா டைம் வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே நீங்களும் பத்திரமா வண்டி ஓட்டி வீட்டுக்கு போங்க. அண்ட் எப்பவும் ரேடியோவை எங்கேருந்தும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க 89.4 தமிழ் எஃப்எம் உடைய ஆப், பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் மூலமாக கேட்க மறந்துடாதீங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவே தான் ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம், யூஏஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பல வருடங்களாக, பல ஆண்டுகளாக, பல மனிதர்களுடைய, பல மக்களுடைய சந்தோஷத்திலையும் கவலையிலையும் வேதனையிலையும் இன்னொரு பக்கம் ஆறுதலாகவும் இருந்த ஒரு FM ஸ்டேஷன் இது. அப்படி பார்க்கும்போது பல ஆர்ஜிஸ் பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அண்ட் யூ டேக் எவ்ரி திங் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தோணும், யார் உங்கள் கூட இருக்கிறாங்க, யாரும் உங்கள் கூட இருக்கிறாங்க, யாரும் உங்ககிட்ட பேசிட்டு வராங்க. அப்படி தான் எனக்கும், நான் யார்கிட்டயோ உட்காந்து ஏதோ ஒரு விஷயம் கதையை சொல்லிட்டே இருக்கிறேன்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு நாள் வீட்டுக்கு போகிறது போது ஏதோ என்னால் யாரோ ஒருத்தங்க ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் அவங்களுக்கு நடந்திருக்காதா, நான் பேசுகிறத கேட்ட ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் இருந்திருக்காதா, ஒரு சின்ன ஒரு புன்னகை இருந்திருக்காதான்லாம் யோசிச்சிருக்கேன் நான். அப்படி இன்றைக்கி என்னோடய காலையில் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஸ்டோரி போட்டேன். அதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்குது. பிகாஸ் நான் அதை கடந்து வந்திருக்கேன், அதை பார்த்துருக்கேன்றதை தாண்டி இந்த வார்த்தைகளுடைய கோர்வை இருக்குல்ல, அது வேறு யாரும் இவ்வளோ அழகாக எழுதிட முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. வலினா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட போய் வலியை பத்தி நான் பேசி அழுதப்போ அவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்க. வலினா என்னன்னு புரிஞ்சவங்க கிட்ட போய் அதை பத்தி நான் சொன்னப்போ அவங்க என்னை பார்த்து அழுதாங்க. அதாவது வலிகளை பத்தி சொல்லி அழுத போது வலி தெரியாதவர்கள் சிரித்தார்கள், வலியை பற்றி பேசி சிரித்த போது வலி தெரிந்தவர்கள் அழுதார்கள். ஸோ என்னைக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது அதே அனுபவம் மற்றவர்களுக்கு இருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய வழி அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அன்லெஸ் ஒரு அன்டில் தே ரீலி நோ யூ. சி, ஒருத்தங்களால் எம்பத்தைஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் எதையுமே சொல்லவே சொல்லாதீங்க. அண்ட் எக்ஸ்பெக்டும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அண்ட் எனக்காவது மனசு விட்டு அழணும்னு தோணும்போது அப்படியே அதை உள்ளே வச்சுக்கலாம் ஒரு பக்கம். எனக்கு வந்து பெரிய பெட் பிரியையெல்லாம் நான் கிடையாது. ஐ வாஸ் நாட் வித் பெட்ஸ். பட் இப்போது ஒரு 10-15 நாளாக வித் ஒன் பெட், என்னுடைய ஃப்ரெண்டுடைய பெட். அண்ட் ஷீ எப்படின்னா, நான் இன்றைக்கி ஏதோ ஒரு நினப்பில் ஏதோ நினச்சிட்டு கண்ணிலிருந்து எனக்கு தண்ணி வருது. நான் ஒரு கார்னரில் இருக்கேன், ஒரு கிச்சனில் ஒரு கார்னரில், எங்கே இருந்தவ எப்படி வந்தானே தெரியல, வந்து என்னை பார்த்துட்டே அவங்களால பேச முடியாது இல்லை, நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு ஆறுதலாக சொல்ல முடியும். பட் ஷீ நியூ இல்லை ஐ எம் நாட் ஓகே அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஆல் இனஃப். சில பேருடைய ப்ரெசன்ஸே போதுமானது, யூ வில் ஃபீல் மச் பெட்டர். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ஸ் கொடுக்கக்கூடிய பீப்புளை சுற்றி வச்சுக்கோங்க. ஆறுதலை எதிர்பார்க்காதீங்க, அதுவாக வரும், அதை அள்ளிக்கோங்க. ஓகே, வித் திஸ் நான் கிளம்புறேன். அண்ட் எஸ், ஆர் ஜெனிவேதாங்கிற இன்ஸ்டாகிராமில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஆல்சோ எனக்கான ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வாலிபுளான கமெண்ட்ஸை கொடுக்கவும் மறந்துடாதீங்க. நாளைக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்டேடியம் 89.4 தமிழ் எஃப்எம், யூஏஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டாடா, டேக் கேர், குட் நைட்.
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 870,643 பேர் எழுதிய நிலையில் 821,105 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் 0.51% அதிகமாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் இவ்வாண்டு 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாணவர்கள் 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 5,171 பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 1,931 அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வெழுதிய 13,292 மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களில் 11,418 பேர் தேர்ச்சி பெற்றனர். தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சி பெற்றனர். தமிழில் 34 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளதுடன் ஆங்கிலத்தில் 92 பேரும் கணிதத்தில் 3,194 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். அறிவியல் பாடத்தில் 10,476 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளதுடன் சமூக அறிவியல் தேர்வில் 3,336 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% தேர்ச்சியுடன் முதலிடம் பிடித்தது. சிவகங்கை 2ஆம் இடத்தையும், தஞ்சை 3ஆம் இடத்தையும், திருச்சி 4ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் 86.58% தேர்ச்சி பெற்று கடைசி இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழக அமைச்சரவையில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோரை இணைக்க மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல்காந்தி ஆகியோர் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய 59 ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் இடமளிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழ்நாடு அமைச்சரவை மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று கூறப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இன்று காலை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். அமைச்சரவையில் இணைய விசிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். வெளியில் இருந்து ஆதரவளிக்கும் இடதுசாரிகளின் கொள்கைக்கு மதிப்பளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு நீண்ட விளக்கமளித்த ஆதவ் அர்ஜுனா, மக்களின் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க நினைத்ததாக விமர்சித்தார். திமுக தனது கொள்கைகளை மறந்து அதிமுகவுக்கு ஆதரவளிக்க முன்வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுகவுடன் அதிமுக கைகோர்க்க எண்ணியது தற்கொலைக்கு சமம் என்று தெரிவித்து உறுப்பினர்கள் நிராகரித்ததாகவும் அவர் கூறினார். அமைச்சரவையில் அதிமுக அணி இடம்பெறாது என தாவைக்கா

0: உறுதியளிக்கப்பட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் VC-க்கு இடம்பெறுமா என்ற கேள்விக்கு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் கூறியிருந்தார். தாவிகா அமைச்சரவையில் திருமாவளவன் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவையில் அதிமுக இடம்பெற்றால் எங்களின் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் விஜய் அமைச்சரவையில் இடம்பெற எதிர்பார்த்திருந்த வேலுமணி சண்முகம் தரப்புக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதிருப்தி அதிமுகவினருக்கு அமைச்சர் பதவி தர கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டதை அடுத்து தாவிகா பின்வாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அமைச்சரவைக்கு அழைப்பு விடுத்த தாவிகாவின் பெருந்தன்மையை வரவேற்பதாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. கட்சியின் தீர்மானம் தொடர்பில் ஆலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று கட்சியின் தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். தாவிகாவின் குதிரை பேரத்தை மறைக்க பழனிசாமி மீது அவதூறு பரப்புகின்றார் ஆதவ் அர்ஜுனா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். அதிமுகவில் கருத்து வேறுபாடு உள்ள சிலரை அழைத்து அமைச்சராக ஆட்சியை காப்பாற்ற தாவிகாவில் குதிரை பேரம் நடத்திவிட்டார்கள். அதனை மூடி மறைக்க பழனிசாமி மீது பல அவதூறான தகவல்களை ஆதவ் அர்ஜுனா சொல்லி வருகின்றார் என முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவையும் திமுகவையும் தொடர்புபடுத்தி ஆதவ் அர்ஜுனா பல அவதூறான செய்திகளை சொல்லி வருகின்றார். ஆதவ் அர்ஜுனா அவருடைய அரசியல் காலத்தை முன்னே சென்று எத்தனை கட்சிகள் மாறி வந்துள்ளார் என்று பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். VC-க்கவில் பணியாற்றினார், திமுகவில் இருந்தார், அதிமுகவிலும் இணைவதற்காக அவர் பேசினார். அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டார், அது மறுக்கப்பட்டதால் தாவிகாவில் இணைந்தார் என்று ஓ எஸ் மணியன் தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா சொல்லும் குற்றச்சாட்டுக்களை நாங்கள் 100% மறுக்கின்றோம் என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
0: இத்தாலி சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு மெலடி சாக்லேட் பரிசு அளித்தார். இது சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ள நிலையில் மோடியின் செயலுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடுமையான விமர்சனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் ராகுல்காந்தி தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதுடன், இந்தியர்கள் தலைக்கு மேலேயே ஒரு பொருளாதார சூறாவளி சுழன்று கொண்டிருக்கின்றது, ஆனால் பிரதமரும் இத்தாலியில் மிட்டாய் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கே விவசாயிகளும் இளைஞர்களும் பெண்களும் தொழிலாளர்களும் சிறு வணிகர்களும் கண்ணீர் வடிக்கின்றனர். அங்கே பிரதமர் மோடி சிரித்துக் கொண்டு ரீல்ஸ் எடுக்கின்றார். பாஜகவினர் அதற்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்கின்றனர். இது தலைமை பண்பு அல்ல, மாறாக அதை கேலி கூத்தாக்கும் செயல் என்று ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் தவறு ஏதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த தடை விதிக்க கோரி சுதாகர் குமுலா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மாலியா பக்சி, விபுல் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பது போன்ற அனைத்தும் கொள்கை முடிவுகள். இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் கேள்வி எழுப்பியுள்ளது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் எத்தனை பேர் உள்ளனர், அவர்களுக்கு எத்தகைய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை அரசு அறிந்திருக்க வேண்டும். இது கொள்கை ரீதியிலான அதிகார வரம்புக்குள் உள்ளது என்று நீதிமன்றம் தெரிவித்தது. எனவே இதுபோன்ற தரவுகளை சேகரிப்பதில் தவறில்லை, இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: நாட்டு மக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு கடந்த காலத்தைப் போல மீண்டும் ஒருபோதும் ஒரு பொருளாதார நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டு உரையாற்றினார். இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினை காரணமாக நாட்டின் ஏற்றுமதியிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று இலங்கையர்களால் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணமும் குறைவடைந்துள்ளது. இவை டாலரின் பற்றாக்குறையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ரூபாயின் இந்த வீழ்ச்சி காரணமாக எரிபொருளுக்கான ஒதுக்கீடும் பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 98 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு ஏற்பட்டிருந்தது. மார்ச் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவினம் 216 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்தது. இதனால் குறுகிய காலத்திற்கு எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாராய்க்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணு உலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் கடுமையாக கண்டித்துள்ளார். அமைதி பயன்பாட்டுக்கான பராக்கா அணுமின் நிலையத்தை ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் ஆயுத குழுக்கள் குறிவைத்தது பிராந்தியம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலின் தீவிரத்தை காட்டும் ஒரு ஆபத்தான அறிகுறியாகும் என்று அவர் கூறினார். இது ஒருபுறம் முழுமையான இறையாண்மை கொண்ட தேசிய அரசின் இல்லாமையையும் மறுபுறம் 1977 ஜெனீவா ஒப்பந்தத்தின் கூடுதல் நெறிமுறை ஒன்று மற்றும் 1981 ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை தீர்மானம் 487 உள்ளிட்ட சர்வதேச சட்டங்களின் வெளிப்படையான மீறல்களை பிரதிபலிக்கின்றது என்று அவர் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே பராக்கா அணுமின் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அணு பாதுகாப்புக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் மரியானோ குரோசி தெரிவித்துள்ளார். ஈதல் அதா பண்டிகையை முன்னிட்டு 956 கைதிகளை விடுவிக்க ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மீதக ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் கருணை மற்றும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈத் அல் அதா பண்டிகைக்கு முன்னதாக ஷார்ஜாவில் உள்ள தண்டனை மற்றும் சீர்திருத்த நிலையங்களில் இருந்து 227 கைதிகளை விடுவிக்க ஆட்சியாளர் மாண்புமிகு ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் கசிமி உத்தரவிட்டுள்ளார். சிறைவாசத்தின் போது நன்னடத்தை மற்றும் நேர்மறையான நடத்தையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலதரப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. எபோலா உள்ளிட்ட எந்த ஒரு சுகாதார அவசர நிலைகளையும் அல்லது புதிய சுகாதார சூழ்நிலைகளையும் சமாளிக்க முழுமையான தயார் நிலையில் உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயர்மட்ட சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளுக்கேற்ப நாட்டின் தயார் நிலை மற்றும் சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாக தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமும் சுகாதாரம் மற்றும் தடுப்புத்துறை அமைச்சகமும் தெரிவித்துள்ளன. எபோலா வைரஸ் தொற்றை தொடர்ந்து தென் சூடான், கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் இருந்து வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு 30 நாட்கள் பயணத்தடையை பஹ்ரைன் விதித்துள்ளது. இதேவேளை கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் இருந்து வரும் பயணிகள் ஜோர்தானில் நுழைவதையும் ஜோர்தானிய அரசு இடைநிறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் ஈரானை தாக்கினால் மத்திய கிழக்கு போர் பிராந்திய எல்லைகளை தாண்டி மேலும் பரவும் என்று ஈரானின் இஸ்லாமிய மறுமலர்ச்சி படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பிராந்திய போர் இந்த முறை பிராந்தியத்தை தாண்டி பரவும் என்று ஈரானிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எங்களின் பேரழிவு தாக்குதல்கள் உங்களை நசுக்கும் என்று ஈரானிய மறுமலர்ச்சி காவல் படையின் இணையதளத்தில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நிரந்தர உடன்பாடு குறித்த ஒப்பந்தம் அடுத்த சில நாட்களில் எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்கக்கூடும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததை அடுத்து ஈரானிய புரட்சிகர ஆயுதப்படை இதனை கூறியுள்ளது. மொக்சின் நக்வி தலைமையிலான பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் குழு இன்று மீண்டும் ஈரான் நோக்கி பயணித்துள்ளது. ஈரான் அதிகாரிகளை சந்திக்க மொக்சின் நக்வி தெஹ்ரானுக்கு பயணம் செய்துள்ளதாக இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நடுநிலை பேச்சுவார்த்தை முயற்சிகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு முன்னர் கடந்த சனிக்கிழமையும் மொஹ்சின் நக்வி தெஹ்ரானுக்கு சென்று இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை எளிதாக்க முயன்றதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Nama Radio, Nama Music.
3: Star of the Month.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. அதுக்குள்ளே பாருங்களேன், வென்ஸ்டே முடிய போது அடுத்து தேர்ஸ்டே ஃப்ரைடே இன்னும் அடுத்து ஒரு நாள் தான், அப்புறம் லீவ் வந்துடும் அப்படின்னு. எப்போல்லாம் நம்ம டவுன் ஆகிறோமோ, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை நினச்சி கொஞ்சம் ஹாப்பி ஆகிக்க வேண்டியதான். வெளியில் எங்கேயோ போகிறோமோ இல்லையோ, ஆனால் நல்லா தூங்கி சில் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அப்பப்போ அதை நினச்சி நம்ம கொஞ்சம் மனசை ஆறுதல் படுத்திட்டு இருக்க நேரத்தில் இப்போ அடுத்து உங்களுக்கான ஒரு யூஏ அப்டேட்டோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம?
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: எத்திஹாத் ரயில் சேவை பற்றின அப்டேட் தான். எத்திஹாத் ரயில் சேவை வந்து 2026 அதற்கான முதற்கட்ட பயன்பாட்டிற்கு வர உள்ள 3 நிலையங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெந்த ஸ்டேஷன் அப்படின்னா, அபுதாபி மதினத் ஜயத் ஸ்டேஷன், துபாயில் வந்து ஜுமைரா கோல்ஃப் எஸ்டேட் ஸ்டேஷன், புஜைராவில் புஜைரா ஸ்டேஷன் தான் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வந்து கொண்டிருக்கிறது, அதை கேட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம ஷோல ஹாப்பியா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம். அண்ட் அடிக்கடி என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எங்க போனாலும் வந்தாலும் சேஃபா போயிட்டு சேஃபா வந்துருங்க. ஓகே.

0: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
5: JM brand AC da
6: JM brand AC da
7: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்மளாம் யார் தெரியுமா? நம்ம வந்து நம்மளை பத்தி அதிகமா யார்கிட்டயும் ஷேர் பண்ணதே இல்லைன்னா கூட நம்மளை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு, அழுக வந்தாலும் அழுதுட்டு, கண்ணை தொடச்சிட்டு அடுத்த செகண்ட் நம்மளோட வேலையை பார்த்து ஒவ்வொருத்தருமே ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. உங்களோட நல்ல மனசுக்காகவே சில விஷயம் ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நாள் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு நம்பிட்டு நம்ம சர்வை பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, யுஏஇலையோ இல்லை ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு நாட்டில். பட் ஸ்டில் நம்ம ஓடிட்டே இருக்கோம்ல, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய சல்யூட். ஸோ வெளியில் சிரிப்பு, உள்ளே வந்து போராட்டம், அப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம்ல. ஸோ சில பேர் பார்த்தா ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, சிரித்து சிரித்து பேசுவாங்க, ஒர்க்குக்கு போவாங்க, போர் அடித்தா ரீல்ஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நைட் ஆனால் ஒரு 8 மணிக்கு மேலே தான் ரொம்ப இந்த சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்போ தான் லைஃபோட எவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அவங்க அவங்களையே பிலீவ் பண்ணிவிட்டு உங்களை தான் சம்டைம்ஸ் நம்ம லைஃப் மேலே ரொம்ப கோவம் வரும், ரொம்ப பாரமாக இருக்க மாதிரி தோணும், மென்டலி டயர்ட், எமோஷ்னலி வீக் ஆகிட்டோமோ, ஃபிசிக்கலி எக்ஸாஸ்ட் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு பாடுபடுத்தும் தான். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் அடித்தா போதும், அகெயின் எழுந்து அடித்து பிடிச்சி ஓடி போய் ஐயோ நம்மளாக வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டே நம்மளை பிஸியாக ஆக்கிடும் இல்லையா. லைஃப் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம். அதுதான் ரியல் கரேஜ். அழுவோம், ஸ்ட்ரென்த் இல்லாமல் கிடையாது. அழுதா கூட அடுத்த செகண்ட் வந்து நம்மளோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மூமெண்ட்ல சர்வைவ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒன் டே கண்டிப்பாக பீஸ் வரும். இந்த ஃபேஸ் வந்து பெர்மனன்ட் இல்லை அப்படின்றது உண்மை, அது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்கன்னு உங்களுக்கு ஸ்வீட்டான ஒரு ரிமைண்டர். நீங்கள் இப்போது சர்வை பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்காக அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம லைஃப் பற்றின, நம்ம சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்க விஷயங்களை பற்றி, எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சூடா ஒரு பாட்டு புது பாட்டு
1: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க Tanjai Elite Restaurant, Jebel Ali Industrial First and Horlands.

0: எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
1: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சொல்லுவாங்கல்ல, இந்த காசு சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சேர்த்து வச்ச காசுல நம்ம ஊர்ல மண்ணிலையோ இல்லை பொண்ணிலையோ வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஷாப்பிங் பண்ணணும் தோணும், அப்புறம் கையில் ஒரு பைசா கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இந்த கோட்டை தாண்டி நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிட்டோன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது உங்கள் மைண்டில் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் ஜாலுகாஸ். ஜாலுகாஸ்டில் இப்போ ஒரு பிக்கெஸ்ட் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா, ஃப்ளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் ப்ரெஷர் ஜுவல்லரி. மிஸ் பண்ணிடாதீங்க, செம்ம டீல், செம்ம ஆஃபர். இந்த ஆஃபர் வந்து June 14, 2026 வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் வேலிடாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாலுகாஸ் ஷோரூமோ இல்லை வந்து உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாலுகாஸ் ஷோரூமில் போயிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத விசாரித்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு ரேட் சம்டைம்ஸ் திடீர்னு ஏறலாம் இறங்கலாம், பட் ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல விஷயம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: என்ன ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
2: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
1: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
2: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
1: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
2: என்னது,
6: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்.ஜே. மது.
7: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக மஞ்சு ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரியா, இன்னி யுவன் சங்கர் ராஜா சாங் வந்து ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கேட்ட பாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். 050-252-8940 இந்த நம்பருக்கு. ஷோ முழுக்க போட முடியாது, பட் இந்த மாதிரி மனசை தொட்டமிட்டு டைம் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்கள் சாங்கை வந்து நாங்கள் ப்ளே பண்ணுவோம், நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் எங்கள் 89.4 தமிழகமோட ஆப்பை, நம்ம தமிழகமோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அண்ட் அப்பப்போ நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வந்து கொண்டிருக்கிறது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம், ஆனால் நமக்கு அது நடந்திருக்கும். என்ன தெரியுமா,
1: ரொம்ப ரொம்ப கஷ்டமான
0: ஒரு ஃபேஸ் நம்ம லைஃப்ல வந்து பார்த்துருப்போம். அந்த டைம்ல யாராவது நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம பெயின்ல இருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு, நீ ஓகேவா, உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு மனசு வந்து ஏங்கும், தவிச்சிருக்கும். ஆனால் அப்பையும் ரொம்ப இறுக்கமா வைராக்கியமா யார்கிட்டயும் வந்து ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்னு மனசு ஸ்ட்ராங்காக நின்றுருக்கோம்ல. அது தப்பே கிடையாது தெரியுமா, எதிர்பார்க்கறது யாராவது வந்து புரிஞ்சுப்பாங்களா என்னான்னு கேட்க மாட்டாங்களன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் இல்லையா. ஆனால் லைஃப் எல்லாருக்குமே வந்து பிஸியான ஒரு லைஃப் தான். அதனால சில நேரம் நம்ம பெயினை நம்ம தான் கேரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் லிசன், யாரும் நோட்டீஸ் பண்ணலன்னா உங்களோட பெயின் வந்து சாதாரண பெயின் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. யூ சர்வைவ் திங்ஸ் நோபடி ஈவன் நோ அபவுட் இல்லையா. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க அந்த ஹார்ட் இருக்குல்ல, குழந்தைத்தனமான அந்த ஹார்ட், அதே ஹார்ட்டு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுக்கு. இந்த இரும்பெல்லாம் இருக்குல்ல, அது அடி அடினு அடிக்க அடிக்க தானே ஸ்ட்ராங் ஆகும், அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த ஸ்ட்ரகிளை நினச்சி நீங்கள் ரொம்பவே ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ண போறீங்க. சீரியஸ்லி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், ரியல் இன்சிடெண்ட், ஃபியூ மந்த்ஸ் பேக் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். என்ன மாதிரியே அதே பெயின், அதே டெய்லர், அதே வாடகைன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நான் அது என்ன அப்படின்றத இந்த பாட்டுக்கு அப்புறமா வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st மே.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம் கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய்,
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
8: நிவி,
5: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
9: கலைநயமிக்கனகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நான் சொன்னேன்ல, எனக்கு நடந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு. ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அப்பா அப்பதான் இறந்து போனார் அப்படின்னு. அந்த டைம்ல எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது. யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. மணி ஹெல்ப் கிடையாது, ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப். அப்போது என் அப்பாவோட ஃபோன், என் அப்பாவோட ஃபோன் எடுத்து அப்பாவோட பாஸ்வேர்டெலாம் போட்டு கண்டுபிடிச்சி போட்டு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் கால் பண்ணி ஹெல்ப் பண்ணு கேட்கல. ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ரொம்ப சஃபர் ஆகியிருக்கேன். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபோன் கால் வைக்கும்போது தான் தெரிஞ்சுது, எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து வந்து நிற்கலை அப்படின்றதுக்காக யாரும் கெட்டவங்க கிடையாது. எல்லாருக்கும் அவங்க லைஃப் ரொம்ப முக்கியம். ஸ்டில் நீ தான் ஓடணும், நீ தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், நீ தான் எண்ட் ஆஃப் த டே வந்து நிற்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த மொமெண்ட் வந்து அந்த டே தான் நான் சொல்லுவேன். ஸோ அன்னைக்கு அடித்த அடி லைஃப்பில் இனிமேல் எவ்வளோ அடி வந்தாலும் நம்ம தாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபோன் எடுத்துகிட்டு, அப்பாவோட ஃபோன் எடுத்துகிட்டு நான் எல்லாரோட நம்பரும் செக் பண்ணி அந்த கால் பண்ண அந்த மொமெண்ட்லாம் நினச்சி நீ கூட கிருஷ்ணகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவும் கடந்து வந்துட்டோம்ல. ராதிகா வந்து இந்த தாய் கிழவி படம் வந்து ரிலீஸ் ஆச்சுல, அதில் வந்து அவங்க ஸ்டேஜில் வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து சொல்லுவாங்கல்ல, நான் என் அப்பாவோட பொண்ணு அப்படின்றத நான் வந்து ப்ரௌடாக நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் வந்து தோணுச்சு. ஸோ நான் மட்டும் கிடையாது, ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி முடிச்சு வரும்போது ஏதோ ஒரு வாரை ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து என்னை ஃபீல் பண்ண வச்சு அது ஒரு மொமெண்ட். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ புரியுது, அப்போ புரியல இப்போ புரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. எவ்வளோ எவ்வளோ கஷ்டம், சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அந்த லைஃப் அப்படின்றது. எனிவேஸ், ஸோ அந்த ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்கள் நான் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தில் தோற்று போய் அடி வாங்கி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, மறுபடியும் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம்ல, அதை பற்றி உங்ககிட்ட நான் வந்து பேசணும். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: brought to you by Basha Bhai Biryani.
1: Ready,
2: sir.
3: நடந்தது
4: நடந்தது
2: கேமரா
3: நடக்க போவது
4: நடக்க போவது
2: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
6: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
6: எது மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: Damn it.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: கூழாங்கல்லு அடிங்க.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இந்த ரீஸ்டார்ட் பத்தி உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. லைஃப்ல ரீஸ்டார்ட் பட்டன் ஒன்று இருக்கும், அது வந்து தொடலாமா வேண்டாமா அப்படின்னு பயந்து பயந்து பக்கத்துலயே நின்றுட்டு இருப்போம். பக்கத்துலயே தான் இருக்கும், பட் தொடறதுக்கு அவ்வளோ பயம், என்ன ஆகிடுமோ தெரியலையே அப்படின்னு. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு சர்வைவ் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், லோன்லினஸ்ல இருப்பாங்க, துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க, சில பேருக்கு கரியரே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு ரீபில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, பிகாஸ் ஒன்ஸ் உடஞ்சு போன இந்த ஹார்ட்டை வந்து அகெயின் ட்ரஸ்ட் பண்ண பயமா இருக்கே, எப்படி நான் இந்த தைரியத்தில் நான் வந்து மறுபடியும் ட்ரஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு நம்ம மேலேயே ஒரு சந்தேகம். பட் லைஃபோட பியூட்டி என்னன்னா, எவ்ரி திங் கேன் பிகின் அகெயின் இல்லையா? அதை அக்செப்ட் பண்ண தான் இந்த மனசு வரமாட்டேங்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த சூரியன் இருக்குல்ல, டெய்லி வந்து உதிக்குது மறையுது, ஆனால் அதை நம்ம பார்க்குறோம் ரசிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் இல்லை. நீங்கள் இப்போ டயர்டாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப குழப்பமான ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கலாம், பட் நம்மளோட ஸ்டோரி முடிஞ்சு போகவே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சாப்டர், தட்ஸ் இட். ஒன் டே எவ்ரி திங் வில் மேக் சென்ஸ். இவர் ஒரு யூடியூப்பில் கூட, ஒரு ரீல்ஸில் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, சமந்தா கூட அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸோ ஹேப்பன்ஸ், சம்திங் ஒரு பெரியவர் வந்து சொல்லுவார்ல, தட் திங் ஹேப்பனே ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். எனக்கு கரெக்டாக சொல்ல வரல, மறந்துட்டேன், பட் அது நல்லா இருந்தது. உங்களுக்கு புரிஞ்சதில்ல, அவ்வளோதான் விடுங்க. என் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அது என்னன்றதை கண்டுபிடிச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
4: மேலும் சென்றடையுங்கள்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

கண்டுபிடிச்சிட்டேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். உடனே முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு விஷயம் நான் சோசியல் மீடியாவில் பார்த்து ரசித்தது. ரொம்ப நாள் ஆச்சு, பழசு தான், பட் ஸ்டில் நமக்கு சூட் ஆகுதுல இந்த டைமிங்கில் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். வாட் வாட் திங்ஸ் அட் வாட் வாட் டைம்ஸ் ஹேப்பனோ தட் தட் திங்ஸ் அட் அட் த டைம் ஹேப்பனே ஹேப்பன் அப்படின்னு இல்லையா, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப். அப்படி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜாலியாக சிரிச்சுட்டே அப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது ஹீலிங் ஸ்லோ தான், ஆனால் வந்து அது சரியாயிடும். சீக்கிரம் மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு உங்களோட மைண்ட் வந்து யோசிச்சுன்னா அது நடக்காத ஒரு காரியம். அது வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சில பேர் சீக்கிரம் ஹீல் ஆகிடுவாங்க, நல்ல விஷயம். பட் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். சில காயம்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும். நம்மளுக்கு மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, ஏ நீ நார்மலாக இல்லை அப்படின்னு. என்ன பண்ணுறது, சப்டைட்டிலே இல்லாமல் ரீட் பண்ணிவிட்டு போயிடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சில பேர் வந்து ரொம்ப சிரித்து பேசுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைடா லைஃப்பில், அவங்கள மாதிரி வாழ்ந்தால் அவங்கள மாதிரி வாழணும்னு நினைப்போம். நம்ம நினச்சிப்போம் ஒரு நாள் இருந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இல்லையா. ஸோ பீப்புள் வில் சே மூவ் ஆன், மறந்துடு எல்லாத்தையும் அப்படின்னு. ஆனால் இந்த ஹார்ட்க்கு வந்து டைம் டேபிள் போட்டெல்லாம் வந்து ஒர்க் பண்ண தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சரி செய்ய முடியும். அதுதான் நான் வந்து கரெக்டான விஷயம். இன்னைக்கு இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும். ஸோ ப்ளீஸ் உங்களையே நீங்கள் போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த காயம் ஆறாமல் அதையே போட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஹீல் ஆகவே ஆகாது இல்லை. அந்த மாதிரி தான் மருந்து போட்டால் அது ஒரு 1 வீக் இல்லை ஒரு வாரம் 10 நாள் ஆகும் இல்லை, டைம் எடுத்துப்போம்ல. அந்த மாதிரி நீங்களும் டைம் எடுத்துப்போங்க, எடுத்துக்கோங்க. என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறது கிடையாது. நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி லைஃப்பில் நடந்திருக்கோ அதே மாதிரி எனக்கும் வந்து நடந்திருக்கு அப்படின்றனால அந்த உரிமையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செழித்தையும் தமிழி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நடந்தது
1: நடந்தது
0: கேமரா
1: நடக்க போவது
2: நடக்க போவது
0: ரோலிங்
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க
4: 050-252-8940.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது டாக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை நீங்க தான் அந்த பர்சனா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. ஆமாம், கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்காகவே ஒரு மெடிசன் ப்ரோக்ராம் வழங்குறாங்க. தன்பே இன்டர்நேஷ்னல் பாத்வே GMU UAE-ல முதல் 3 இயர்ஸ், அதுக்கு அடுத்த 3 இயர்ஸ் உலகத்தோட டாப் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலாண்ட், ருமானியா, யூகே, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானாவில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அஃபோர்டபுள் ஃபீஸில் உங்கள் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் டிகிரியை ஏர்ன் பண்ணுங்கள். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. அட்மிஷன்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. விசிட் www.gmu.ac.ae ஆர் கால் 056-549-5755. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் இமெயில் பாத்வே @gmu.ac.ae. கல்ஃப் மீடியா யூனிவர்சிட்டி, வேர் தி வேர்ல்ட் கம்ஸ் டு லேர்ன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, business சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, business பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

ஓகே, வீட்டுக்கு போகலாமா? தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நன்றி. எஸ்எல்லும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும்ல. நீங்களும் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நம்ம ஷோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை வந்து பிரியா கிட்ட ஏதோ ஒன்று ஷேர் பண்ணும், இதை உங்கள் ஷோவில் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில், அங்கே வந்துட்டு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ்எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கான்டென்ட் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் நம்ம தமிழ்எஃப்எம்மோட ஆப் நிறைய பேருக்கு வந்து இது தெரியறது கிடையாது. காரில் போகும்போது மட்டும்தான் வந்து கேட்டுட்ருப்பாங்க. நம்ம தமிழ்எஃப்எம்க்குன்னு ஒரு ஆப் இருக்குது, 89.4 தமிழ்எஃப்எம். ஐஃபோன்லேயும் சரி இல்லை ஆண்ட்ராய்ட்லேயும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். எப்போல்லாம் அந்த வாக்கிங் போகும்போதோ, ஜாகிங் போகும்போதோ, இல்லை லோன்லியாக இருக்கும்போதோ நீங்கள் மறக்காமல் கேளுங்க. உங்கள் மைண்டு கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு அப்பப்போ நியூஸ் அப்டேட்டும் வந்துடும், சாங்ஸும் வந்துடும், நாங்களும் உங்களுக்கு துணையாக பேசிகிட்ருப்போம். அண்ட் மிஸ் பண்ணாமல் அங்கேயும் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லைப்பா நான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற ஒரு பர்சனாக அப்படி தான் இருக்கீங்களா? அப்போது இந்த கூகுள் கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் பட்சத்தில் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்எஃப்எம்மோட பேஜ் வரும். அங்கே போயிட்டு கூட நீங்கள் ரிவ்யூஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஷோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சில வார்த்தைகள், மானே தேனே பொன்மானே, அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கேயும் வந்து ரிவ்யூஸ் கொடுக்கலாம். மறந்துடாதீங்க டைம் கிடைக்கும்போது. ஓகே, அண்ட் இப்போது நான் வீட்டுக்கு போகிறேன். நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் டின்னர் முடிக்கலன்னா ப்ளீஸ் மனசில் இருக்கிற அந்த பாரத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நிம்மதியான ஒரு டே வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது, நீங்கள் வேணால் பாருங்களேன். ஓகே, அண்ட் எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள். தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை பை.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.

கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் இவ்வாண்டு 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாணவர்கள் 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 5171 பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 1931 அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வெழுதிய 13,292 மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களில் 11,418 பேர் தேர்ச்சி பெற்றனர். தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சி பெற்றனர். தமிழில் 34 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளதுடன் ஆங்கிலத்தில் 92 பேரும் கணிதத்தில் 3,194 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். அறிவியல் பாடத்தில் 10,476 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளதுடன் சமூக அறிவியல் தேர்வில் 3,336 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% தேர்ச்சியுடன் முதலிடம் பிடித்தது. சிவகங்கை 2ஆம் இடத்தையும் தஞ்சை 3ஆம் இடத்தையும் திருச்சி 4ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் 86.58% தேர்ச்சி பெற்று கடைசி இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழக அமைச்சரவையில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோரை இணைக்க மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல்காந்தி ஆகியோர் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய 59 ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் இடமளிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழ்நாடு அமைச்சரவை மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று கூறப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இன்று காலை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். அமைச்சரவையில் இணைய விசிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். வெளியில் இருந்து ஆதரவளிக்கும் இடதுசாரிகளின் கொள்கைக்கு மதிப்பளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு நீண்ட விளக்கமளித்த ஆதவ் அர்ஜுனா, மக்களின் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க நினைத்ததாக விமர்சித்தார். திமுக தனது கொள்கைகளை மறந்து அதிமுகவுக்கு ஆதரவளிக்க முன்வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுகவுடன் அதிமுக கைகோர்க்க எண்ணியது தற்கொலைக்கு சமம் என்று தெரிவித்து உறுப்பினர்கள் நிராகரித்ததாகவும் அவர் கூறினார். அமைச்சரவையில் அதிமுக அணி இடம்பெறாது என தாவைக்கா தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் விசிக்கு இடம்பெறுமா என்ற கேள்விக்கு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் கூறியிருந்தார். தாவைக்கா அமைச்சரவையில் திருமாவளவன் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவையில் அதிமுக இடம்பெற்றால் எங்களின் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் விஜய் அமைச்சரவையில் இடம்பெற எதிர்பார்த்திருந்த வேலுமணி சண்முகம் தரப்புக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதிருப்தி அதிமுகவினருக்கு அமைச்சர் பதவி தர கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டதை அடுத்து தாவிகா பின்வாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அமைச்சரவைக்கு அழைப்பு விடுத்த தாவிகாவின் பெருந்தன்மையை வரவேற்பதாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. கட்சியின் தீர்மானம் தொடர்பில் ஆலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று கட்சியின் தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். தாவைக்காவின் குதிரை பேரத்தை மறைக்க பழனிசாமி மீது அவதூறு பரப்புகின்றார் ஆதவ் அர்ஜுனா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். அதிமுகவில் கருத்து வேறுபாடு உள்ள சிலரை அழைத்து அமைச்சராக ஆட்சியை காப்பாற்ற தாவைக்காவில் குதிரை பேரம் நடத்திவிட்டார்கள். அதனை மூடி மறைக்க பழனிசாமி மீது பல அவதூறான தகவல்களை ஆதவ் அர்ஜுனா சொல்லி வருகின்றார் என முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவையும் திமுகவையும் தொடர்புபடுத்தி ஆதவ் அர்ஜுனா பல அவதூறான செய்திகளை சொல்லி வருகின்றார். ஆதவ் அர்ஜுனா அவருடைய அரசியல் காலத்தை முன்னே சென்று எத்தனை கட்சிகள் மாறி வந்துள்ளார் என்று பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். விசிகவில் பணியாற்றினார், திமுகவில் இருந்தார், அதிமுகவிலும் இணைவதற்காக அவர் பேசினார். அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டார், அது மறுக்க

0: பட்டதால் தாவிக்கவில் இணைந்தார் என்று ஓஎஸ் மணியன் தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா சொல்லும் குற்றச்சாட்டுக்களை நாங்கள் 100% மறுக்கின்றோம் என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
0: இத்தாலி சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு மெலடி சாக்லேட் பரிசளித்தார். இது சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ள நிலையில் மோடியின் செயலுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடுமையான விமர்சனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் ராகுல்காந்தி தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதுடன், இந்தியர்கள் தலைக்கு மேலேயே ஒரு பொருளாதார சூறாவளி சுழன்று கொண்டிருக்கின்றது, ஆனால் பிரதமரும் இத்தாலியில் மிட்டாய் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கே விவசாயிகளும் இளைஞர்களும் பெண்களும் தொழிலாளர்களும் சிறு வணிகர்களும் கண்ணீர் வடிக்கின்றனர். அங்கே பிரதமர் மோடி சிரித்துக் கொண்டு ரீல்ஸ் எடுக்கின்றார். பாஜகவினர் அதற்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்கின்றனர். இது தலைமை பண்பு அல்ல, மாறாக அதை கேலி கூத்தாக்கும் செயல் என்று ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் தவறேதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த தடை விதிக்க கோரி சுதாகர் குமுலா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மாலியா பக்சி, விபுல் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பது போன்ற அனைத்தும் கொள்கை முடிவுகள், இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் கேள்வி எழுப்பியுள்ளது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் எத்தனை பேர் உள்ளனர், அவர்களுக்கு எத்தகைய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை அரசு அறிந்திருக்க வேண்டும். இது கொள்கை ரீதியிலான அதிகார வரம்புக்குள் உள்ளது என்று நீதிமன்றம் தெரிவித்தது. எனவே இதுபோன்ற தரவுகளை சேகரிப்பதில் தவறில்லை, இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: நாட்டு மக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு கடந்த காலத்தைப் போல மீண்டும் ஒருபோதும் ஒரு பொருளாதார நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டு உரையாற்றினார். இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினை காரணமாக நாட்டின் ஏற்றுமதியிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று இலங்கையர்களால் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணமும் குறைவடைந்துள்ளது. இவை டாலரின் பற்றாக்குறையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ரூபாயின் இந்த வீழ்ச்சி காரணமாக எரிபொருளுக்கான ஒதுக்கீடும் பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 98 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு ஏற்பட்டிருந்தது. மார்ச் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவினம் 216 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்தது. இதனால் குறுகிய காலத்திற்கு எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாராய்க்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணு உலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் கடுமையாக கண்டித்துள்ளார். அமைதி பயன்பாட்டுக்கான பராக்கா அணுமின் நிலையத்தை ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் ஆயுத குழுக்கள் குறிவைத்தது பிராந்தியம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலின் தீவிரத்தை காட்டும் ஒரு ஆபத்தான அறிகுறியாகும் என்று அவர் கூறினார். இது ஒருபுறம் முழுமையான இறையாண்மை கொண்ட தேசிய அரசின் இல்லாமையையும், மறுபுறம் 1977 ஜெனீவா ஒப்பந்தத்தின் கூடுதல் நெறிமுறை ஒன்று மற்றும் 1981 ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை தீர்மானம் 487 உள்ளிட்ட சர்வதேச சட்டங்களின் வெளிப்படையான மீறல்களை பிரதிபலிக்கின்றது என்று அவர் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே பராக்கா அணுமின் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அணு பாதுகாப்புக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் மரியானோ குரோசி தெரிவித்துள்ளார். ஈதல் அதா பண்டிகையை முன்னிட்டு 956 கைதிகளை விடுவிக்க ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மீதக ஷேக் மொஹமத் பின் சாயத் அல் நஹ்யான் உத்தரவிட்டுள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் கருணை மற்றும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈத் அல்லதா பண்டிகைக்கு முன்னதாக ஷார்ஜாவில் உள்ள தண்டனை மற்றும் சீர்திருத்த நிலையங்களில் இருந்து 227 கைதிகளை விடுவிக்க ஆட்சியாளர் மாண்புமிகு ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் கசிமி உத்தரவிட்டுள்ளார். சிறைவாசத்தின் போது நன்னடத்தை மற்றும் நேர்மறையான நடத்தையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலதரப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. எபோலா உள்ளிட்ட எந்த ஒரு சுகாதார அவசர நிலைகளையும் அல்லது புதிய சுகாதார சூழ்நிலைகளையும் சமாளிக்க முழுமையான தயார் நிலையில் உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயர்மட்ட சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளுக்கேற்ப நாட்டின் தயார் நிலை மற்றும் சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாக தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமும் சுகாதாரம் மற்றும் தடுப்புத்துறை அமைச்சகமும் தெரிவித்துள்ளன. எபோலா வைரஸ் தொற்றை தொடர்ந்து தென் சூடான், கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் இருந்து வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு 30 நாட்கள் பயண தடையை பஹ்ரைன் விதித்துள்ளது. இதேவேளை கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் இருந்து வரும் பயணிகள் ஜோர்தானில் நுழைவதையும் ஜோர்தானிய அரசு இடைநிறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் ஈரானை தாக்கினால் மத்திய கிழக்கு போர் பிராந்திய எல்லைகளை தாண்டி மேலும் பரவும் என்று ஈரானின் இஸ்லாமிய மறுமலர்ச்சி படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பிராந்திய போர் இந்த முறை பிராந்தியத்தை தாண்டி பரவும் என்று ஈரானிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எங்களின் பேரழிவு தாக்குதல்கள் உங்களை நசுக்கும் என்று ஈரானிய மறுமலர்ச்சி காவல் படையின் இணையதளத்தில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நிரந்தர உடன்பாடு குறித்த ஒப்பந்தம் அடுத்த சில நாட்களில் எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்கக்கூடும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததையடுத்து ஈரானிய புரட்சிகர ஆயுதப்படை இதனை கூறியுள்ளது. மொக்சின் நக்வி தலைமையிலான பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் குழு இன்று மீண்டும் ஈரான் நோக்கி பயணித்துள்ளது. ஈரான் அதிகாரிகளை சந்திக்க மொக்சின் நக்வி தெஹ்ரானுக்கு பயணம் செய்துள்ளதாக இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நடுநிலை பேச்சுவார்த்தை முயற்சிகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு முன்னர் கடந்த சனிக்கிழமையும் மொஹ்சின் நக்வி தெஹ்ரானுக்கு சென்று இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை எளிதாக்க முயன்றதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: मुझे कैसे बुलाया तुमने?
3: Rolex. Rolex.
4: Sir, just sir.
5: इधर वाला best entertainment टा और FM काटर वड़के lifetime settlement टा.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் புதன் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க,
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
4: சபி கோ சேனா ரத்ரிகா நமஸ்கார். ஆயே சாயா கீத் மே பியார் சே பியார் கரே.
5: முஜே இஸ்கி பர்வா நஹி.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஜிஜேஸ்காக்கும்போதா

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

I'm waiting. தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஆரோக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
6: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா?

0: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
3: நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ் கராமா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.

0: தமிழே
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனச காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.